ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 19 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணித்திங்கள் 26 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 10 தேதி வெள்ளிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்களேசை கேட்கலாம், ராகம் ஜனரஞ்சனி.

மங்கள இசையை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம். அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் எண் 7. குறள், தனக்குவமை இல்லாதான் தாழ் சோர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றலரிது. பொருள், தனக்கு உவமை கூற முடியாத இறைவனது திருவடிகளை சேராதவரின் மனக்கவலையை போக்க முடியாது. குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் எண் 7. குறள், தனக்குவமை இல்லாதான் தாழ் சோர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றலரிது. பொருள், தனக்கு உவமை கூற முடியாத இறைவனது திருவடிகளை சேராதவரின் மனக்கவலையை போக்க முடியாது. குறளமுதம் கேட்டீர்கள்.

ஒளி தொல்கதைகள் வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, 7:15 தமிழில் செய்திகள்.

7:25 குட் மார்னிங் நீல்கிரேஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3வது பருவம். நிறைவாக உணவே உன்னதம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மகளிர் மட்டும், 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். இன்றைய தலைப்பு சகோதர சகோதரிகள் உறவின் முக்கியத்துவம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:55 திரைகானம், 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம், 2:30 இலக்கிய இன்பம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி நான் யார். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடா மலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 திரைக்கானம்.

0: 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். பூண்டு சாகுபடியில் உயர் தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயி சுசீலா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 9:30 அரங்கிசை. 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றைய மதலயத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. India and Australia have adopted a new joint declaration on defence and security cooperation and a maritime security collaboration roadmap to promote a free, open and inclusive Indo-Pacific. The deals were signed following delegation-level talks between Prime Minister Narendra Modi and his Australian counterpart Anthony Albanese during the 3rd Australia-India Annual Leaders Summit in Melbourne yesterday. In a joint press statement after the talks, Prime Minister Modi said the Indo-Pacific is not just a meeting point of two oceans, but showcases the shared aspirations of like-minded democracies like India and Australia.
2: हमारे मैरिटाइम सिक्योरिटी कोलैबोरेशन रोडमैप से इंडो पैसिफिक में हमारे साझा प्रयासों को नई ताकत मिलेगी. हम शिप बिल्डिंग, शिप रिपेयर और मेंटेनेंस में भी मिलकर आगे बढ़ेंगे. फ्रेंड्स, आज

0: நிச்சய கவலைகளும் நம்மை விட்டு தொலைதூரம் விலக்கி வைக்கப்பட வேண்டும். மனிதனை மற்ற உயிர் இனங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்ட உதவுவது மனமே. ஏனெனில் மனிதனையும் மனதையும் பிரிக்க முடியாது, பிரிக்க இயலாது. மனமானது நமது நினைவுகள் மற்றும் உணர்வுகளின் நிலைக்களனாக இயங்குகிறது. மனித வாழ்க்கை திருப்திகரமாக வளமாக அமைய வேண்டும் என்றால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக கொண்டு வாழ வேண்டியது அவசியம். மனித குலத்துக்கே உரிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐம்புல இன்பங்களை அடக்கி அவற்றை அளவோடு பயன்படுத்தி வாழ்ந்தாலே போதும். சிறந்த வாழ்க்கைக்கு நிறைவான மனம் வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்களே செயல்களாகவும் குணங்களாகவும் வெளிப்படுகின்றன. எனவேதான் மனதை அதன் போக்கில் போகட்டும் என்று விலகி நிற்காமல் அதனை நேர்மறை திசையில் திருப்புவதே மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான அவசியமான செயலாகும். மனம் தூய்மை, செயல் தூய்மை இரண்டனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் பொம்மைகளை உண்மைகள் என்று நம்பி நமது மனம் என்னும் ரதமானது எதிர்த்திசையில் ஓடுகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் சேரும் இடம் இன்னும் வரவில்லையே, நம் இலக்கை இன்னும் அடையவில்லையே என்று புலம்புவதில் அர்த்தமில்லை. எனவே மனதினை அன்பும் கனிவும் மனித நேயமும் கொண்ட நல்ல மனமாக மாற்றி அமைக்க வேண்டும். நாம் முன் செய்த வினை பயன் காரணமாக மனமும் அதனோடு சேர்ந்து நம் மதியும் கெட்டு உலக விஷயங்களிலே உழன்று தானும் அழிந்து உயிரையும் பேரின்ப நிலையை அடைய ஒட்டாமல் தடுத்து அழித்து விடுகிறது. எனவேதான் மனதை நல்வழிப்படுத்த உயிர்களிடத்து அன்பையும் உண்மை பரம்பொருளாம் இறைவனிடத்து பக்தியையும் ஆத்மார்த்தமாக செலுத்தும்படி செய்ய வேண்டும். இதையேதான் வள்ளலார் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று மனம் உருகி இறைவனிடம் வேண்டுகின்றார். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதனையே நாம் மற்றவர்களுக்கு முழுமையாக மனதார செய்தால் உறவுகள் மேம்படும், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மனதில் நம்பிக்கையும் நிலைப்பாடும் நிச்சயமாக வேரூன்றும் என்பது உறுதி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6:15. அருளிசை கேட்கலாம், பக்தி பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40. நேயர்கள் கேட்க இருப்பது வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். முதல் 5 நாட்களுக்கு மிக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 11-15 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9-12 டிகிரி செல்சியஸ்

0: பெரிசாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 6-10 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். வானிலை அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இன்று 8:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
3: வேர்ல வந்து அதிகப்படியான அரிசி புழு அந்த மாதிரி அந்த தாக்கும் போது வேர் அழுகல், முதல்ல வேர் அழுகல் வந்துடும், அதுக்கப்புறம் தண்டு அழுகல் வரும். இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா அந்த பூச்சிகளை முதல்ல கட்டுப்படுத்தணும், அதுக்கப்புறம் நம்ம பூச்சி மருந்து அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி அதை கட்டுப்படுத்தணும்னா நம்மளுக்கு நோய்கள் வராமல் அதிகமாக காப்பாற்றும்.
2: இப்போ பொதுவாக தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னா இந்த பூண்டை வந்து என்ன வகையான நோய்கள் தாக்கும்?
3: பூண்டில் வந்து அதிகப்படியாக வந்து லீஃப் மைனார்னு ஒன்று இந்த பூச்சிகளால் வரும். அப்போ வந்து அந்த லீஃப் அந்த பூச்சிகள் வந்து அதை சாப்பிட்டு அந்த இலையில் வந்து அதிகப்படியான ஃபங்கஸ் வந்துடும், அதுக்கு அதனால் நமக்கு ஈல்டு பாதிக்கும், பூண்டு அதிகமாக வர்றது நமக்கு அதிகமாக பாதிக்கும். ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்னாக்கா லீஃப் வந்து ஒயிட் கலராக மாறும், எல்லோயிஷாக மாறி ஒயிட் கலர், எல்லோயிஷாக மாறி வெள்ளை கலரில் மாறிடும். அதை அதோடைய ஆரம்ப அறிகுறிகள் அதுதான். சமயத்தில் நைட்ரஜன் சத்து கம்மியாக இருந்ததுனாலும் நமக்கு ஒயிட் கலராக வருங்க, எல்லோயிஷாக மாறும்.
2: இன்னும் பல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் சுசிலா அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
0: தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தொடர் மழையால் ஏற்படும் நோய் தாக்குதலை தடுக்க சூடோமோனஸ் பிளாரசன்ஸ் அல்லது ஃபேசிலஸ் சப்டிலஸ் 5 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிக்கவும். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேயர்கள், இதுவரை வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திரு

0: மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டுவசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்க பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998 தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் July 10 அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலாப் பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசனகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன.

எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும் வினோத் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும் மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா, மால்டோவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம்.
3: நீலகிரியில் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களின் வாழ்வில் இந்த தொல்கதைகளை வந்து வாரந்தோறும் நம்ம கேட்டுட்டு வரோம்.
4: கஷ்டம் வரும்போது வானத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு கதை. நான் இங்கிருந்து தெப்பக்காடு நோக்கி பயணிக்கின்றேன். அங்க உலக புகழ்பெற்ற ஆளுமை ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா பேரு பெல்லி அம்மா. பெட்ட குறும்பர் பழங்குடி மக்களை சேர்ந்த அந்த பழங்குடி தாய் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க ஆஸ்கர் புகழ், அவங்க புகழின் உச்சத்துக்கு போனாங்க. அவர்கள் எல்லாம் வந்து

0: எல்லாருமே அவர்களிடம் வந்து புகழின் உச்சம் பத்தி பேசினாங்க. நான் மட்டும் அந்த தாயிடம் நிறைய விஷயங்களை பேசியிருக்கேன். அந்த பேசி அவர்கள் சொன்ன ஒரு நல்ல விஷயத்தை வந்து அவர் சொன்ன கதையை வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறது ரொம்ப ஆசைப்படுறேன். கஷ்டம் வரும்போது வானத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னாங்க அம்மா. அம்மா வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு, குழந்தைகளை படிக்க வைக்கணும், வறுமை இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து கஷ்டம் வரும்போதெல்லாம் அந்த யானைகள்லாம் பராமரிக்கிறதெல்லாம் நிறைய வேலை செய்வாங்க, நிறைய சங்கடங்கள் இருந்துச்சு. வானத்தை நோக்கி அம்மா பார்க்குவாங்களாம். கஷ்டம் வரும்போது வானத்தை நோக்கி நான் பார்ப்பேன். அந்த பெரிய பேராக ஆகாயத்துல வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். அந்த பிரச்சனைகள் வரும்போது வானத்தை பார்த்து நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா என் துக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வேன். அந்த பகிர்ந்து கொள்ற விளைவு தான் என் வீட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் தேடி வந்தாங்க. வானத்தை பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றேன். அம்மா என்னை பாக்குறதுக்கு லைட் பாடி போறேன், தெப்பக்காடு வந்து ஒன்னு கூப்பிடு அப்படின்றாங்க. கூப்பிட்டோன்னே அவ்வளோ அன்பா வராங்க. வந்து ஒரு சின்ன கருப்பு காஃபி அது குடிச்சிட்டு அவங்க வீட்டில் உட்காந்தோம். இங்க இருந்தா நான் பாக்குவேன்ப்பா, என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன், அந்த கஷ்டங்களை வந்து நான் வந்து வானத்தை நோக்கி பார்க்குவேன். என் தாய் என்னிடம் சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே நம்ம வந்து வானத்தை பார்த்து நிறைய விஷயத்த வந்து சொல்லணும், பேசணும், பேசும்போது நமக்கான பயன் கிடைக்கும். அவர்கள் வாழ்வில் வந்து வானத்தை பார்த்ததால் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு என்ன சொன்னாங்க. நிறைய கஷ்டங்கள் நடக்கும்போது அவர்கள் வீட்டு வாசலில் உட்காந்து வானத்தை பார்த்தையும் பாற்றும், அங்கே இருக்க ஒரு மரத்தை பார்த்தையும் பேசுவாங்களாம், என் வாழ்வில் நிறைய மாற்றங்கள் வேண்டும், இந்த இடத்துக்கு வந்து பெரிய மாற்றங்கள் வேண்டும், என்னையே வந்து உலகம் முழுசும் போற்றி புகழணும், என் பெயர் வந்து இந்த உலகத்துல வந்து நீங்காத இடம் பிடிக்கணும், இதுக்கு உதவி செய்ய அப்படின்ட்டு வானத்தை பார்த்து பேசினாங்களாம். பேசினதுக்கு பிறகுதான் அவர்கள் அந்த படத்தில் நடிச்சாங்க. அந்த படம் உலக அளவில் புகழ் பெற்றது, ஆஸ்கர் படம். அது வந்து எலிபென்ட் விஸ்பரஸ்ன்ற படம். அந்த படம் முடிஞ்ச பிறகு உலகம்னு தெரிஞ்சு மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, பிரதமர் அவர்கள் அவர் வீட்டுக்கு வந்தாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அம்மான்னு கேட்கும்போது, நான் வானத்தை பார்த்து என்னுடைய கஷ்டங்களை சொன்னதுக்கான பலன் தான் அப்படின்னு சொன்னாங்க. பழங்குடி மக்களின் வாழ்வில் வந்து ஆகாயம், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் மற்றும் மேகங்கள், மழை, இவை எல்லாம் வந்து வாழ்வில் வந்து இணை பிரியாத ஒரு இடத்துல இருக்குன்றத வந்து என்னால உணர முடிஞ்சு. ஒரு பழங்குடி தாய் சொன்ன இந்த கதையில வந்து கஷ்டம் வரும்போது வானத்தை பார்க்கணும்ட்டு சொன்னாங்க. அந்த கதையை வந்து என் வாழ்விலும் ரொம்ப நெகிழ்ச்சியான கதை. அந்த கதையை கேட்டு நான் நிறைய இடங்கள்ல வந்து அதை பதிவு பண்ணிட்டு வரேன். கஷ்டம் வரும்போது வானத்தை பார்க்க வேண்டும் என்ற கதை, வெள்ளியம்மா சொன்ன கதை. மிக்க நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம் இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்.
1: நிலையத்திரையின் நேரம் 7 மணி.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
4: ஊட்டி எஃப்எம் 101.8. காந்தி அஞ்சலி, அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
5: வேலையின் காரணமாக அநேக ஐரோப்பியருடன் எனக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. அதிக வேகமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போய்கொண்டிருந்த ஒரு படையுடன் நாங்கள் இணைக்கப்பட்டிருந்தோம். எங்கெங்கே ஆபத்து இருப்பதாக தெரிந்ததோ அங்கே போகும்படி இப்படைக்கு உத்தரவிடப்பட்டது. இதில் பெரும் பகுதியினர் குதிரை வீரர்கள். எங்கள் முகம் நகர்ந்ததும் காயமடைந்தவர்களை தூக்குவதற்குள்ள டோலிகளை தோளில் சுமந்து கொண்டு நாங்கள் நடந்தே போக வேண்டும். 2-3 தடவைகளை

ஒரே நாளில் 40 மைல்கள் நாங்கள் நடந்து போக வேண்டி வந்தது. ஆனால் நாங்கள் சென்ற இடங்களெல்லாம் எங்களுக்கு தெய்வீக தொண்டு இருந்ததற்காக நன்றியுள்ளவனாகிறேன். தவறுதலாக கட்டப்பட்டுவிடும் சிநேக ஜூலுக்களை நாங்கள் டோலிகளில் தூக்கி கொண்டு முகாம்களுக்கு போய் தாரிகளாக அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தோம். ஜூலுக் கழகத்தில் நான் அநேக புது அனுபவங்களை பெற்றேன். அது என்னை ஆழ்ந்து சிந்திக்கும்படி செய்தது. போரின் பயங்கரங்களை குறித்து ஜூலுக் கழகத்தில் நான் அறிந்து கொண்டதைப் போல போயர் கழகத்தின் போது நான் தெரிந்து கொள்ளவில்லை. இது மனித வேட்டையே அன்றி போர் அல்ல. இது என்னுடைய அபிப்பிராயம் மாத்திரமல்ல. நான் இது குறித்து பேச நேர்ந்தபோது ஆங்கிலேயர் பலரும் இதே அபிப்பிராயத்தையே கூறினார்கள். ஒரு பாவமும் அறியாத மக்கள் வாழ்ந்த குக் கிராமங்களில் சிப்பாய்களின் துப்பாக்கிகள் பட்டாசுகள் போல வெடித்தன என்ற செய்தியை ஒவ்வொரு நாள் காலையிலும் கேட்டுக்கொண்டு அவர்கள் மத்தியிலும் வசித்து வருவது என்பது பெரும் சோதனையாகவே இருந்தது. ஆனால் இந்த வேதனையை நான் ஒருவாறு சகித்து கொண்டேன். ஏனெனில் முக்கியமாக காயமடைந்த ஜூலுக்களுக்கு பணிவிடை செய்வது மாத்திரமே எங்கள் படையின் வேலை. நாங்களும் இல்லாதிருந்தால் அந்த ஜூலுக்களை யாருமே கவனித்திருக்க மாட்டார்கள் என்பதையும் கண்டேன். ஆகவே இந்த வேலை என் மனதிற்கு சாதகமானதாக இருந்தது. ஆனால் சிந்திக்க வேண்டிய வேறு விஷயங்களும் அநேகம் இருந்தன. அந்நாட்டில் மிக குறைவான ஜனத்தொகையை கொண்ட பகுதி அது. குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் ஒன்றுக்கொன்று தொலைதூரத்தில் அநாகரிகர்கள் என்று சொல்லப்படும் ஜூலுக்களின் கிரால்கள் எனப்படும் கிராமங்கள் சிதறிக் கிடந்தன. காயமடைந்தவர்களை தூக்கி கொண்டோ சும்மாவோ இந்த ஏகாந்தமான பகுதிகளில் நடந்து போகும்போதே அடிக்கடி தீவிரமான சிந்தையில் ஆழ்ந்து விடுவேன். பிரம்மச்சரியத்தை குறித்தும் அதன் விளைவுகளை பற்றியும் யோசித்தேன். அது சம்பந்தமான என் கருத்துக்கள் ஆழ வேர் ஒன்றின. எனது சக ஊழியர்களுடன் அதை குறித்து விவாதித்தேன். ஆன்ம ஞானத்தை அடைவதற்கு பிரம்மச்சரியம் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை அப்பொழுது நான் அறிந்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் தனது முழு ஆன்ம சக்தியுடன் மனித வர்க்கத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர் பிரம்மச்சரியம் இல்லாமல் அதை செய்ய முடியாது என்பதை நான் தெளிவாக கண்டேன். பிரம்மச்சரியத்தை அனுசரித்தால் நான் செய்து வருவதை போன்ற தொண்டுக்கு மேலும் மேலும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்பதையும், குடும்ப வாழ்க்கையின் இன்பத்திலும் பிள்ளைகளை பெறுவதிலும் அவற்றை வளர்ப்பதிலுமே நான் ஈடுபட்டு இருந்தேன். ஆயின் என் வேலைக்கு நான் தகுதி உடையவனாக மாட்டேன் என்பதையும் உணர்ந்தேன். சுருங்கச் சொன்னால், உடலை நாடுவது அல்லது ஆன்மாவை நாடுவது, இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றிற்காக நாம் வாழ முடியும். உதாரணமாக, இந்த சமயம் என் மனைவி பிள்ளை பேற்றை எதிர்பார்க்கும் நிலையில் இருந்திருப்பாளாயின் இப்போரின் சேவையில் நான் குதித்திருக்க முடியாது. பிரம்மச்சரியத்தை அனுசரிக்காத குடும்ப சேவை சமூக சேவைக்கு பொருந்தாதாகவே இருக்கும். பிரம்மச்சரியத்தை அனுசரித்தால் அது முற்றும் பொருந்துவதாக இருக்கும். இவ்வாறு சிந்தித்ததனால் முடிவான விரதம் கொண்டுவிட வேண்டும் என்று ஒரு வகையில் அவசரப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த விரதத்தை மேற்கொள்ளப் போகிறோம் என்ற எண்ணமே ஒரு வகையான ஆனந்தத்தை உண்டாக்கியது. கற்பனா சக்தியையும் சுதந்திரமாக வேலை செய்ய ஆரம்பித்தது. சேவை செய்வதற்கு எல்லையற்ற துறைகள் தோன்றலாயின. இவ்வாறு கடுமையான உழைப்பின் நடுவிலும் மன உழைப்பின் நடுவிலும் இருந்த சமயத்தில் கழகத்தை அடக்கும் வேலை அநேகமாக முடிந்துவிட்டது என்றும், நாங்கள் சீக்கிரத்தில் திருப்பி அனுப்பப்பட்டு விடுவோம் என்றும் ஒரு செய்தி வந்தது. 2-1 நாட்களுக்கு பிறகு நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். பிறகு சில தினங்களில் எங்கள் வீடுகளுக்கு திரும்பினோம். கொஞ்ச நாட்கள் கழித்து கவர்னரிடமிருந்து எனக்கு வந்த கடிதத்தில் எங்கள் வைத்தியப்படையின் சேவைக்கு பிரத்யேகமாக நன்றி கூறியிருந்தார். போனிக்ஸ் போய் சேர்ந்ததும் பிரம்மச்சரிய விஷயத்தை குறித்து நான் சகன்லால், மகன்லால், வெஸ்ட் முதலியவர்களிடம் பேசினேன். இந்த யோசனை அவர்களுக்கும் பிடித்திருந்தது. இவ்விரதத்தை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அதில் இருக்கும் கஷ்டங்களையும் எடுத்து கூறினர். சிலர் இதை அனுசரிக்க தைரியமாக முன்வந்தார்கள். இதில் சிலர் வெற்றி பெற்றார்கள் என்பதையும் அறிவேன். நானும் துணிந்து இறங்கினேன். வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை அனுசரி

0: அளிப்பது என்று விரதம் பூண்டேன். ஆனால் நான் மேற்கொண்ட காரியம் எவ்வளவு மகத்தானது, கடுமையானது என்பதை அப்பொழுது நான் உணரவில்லை. அதிலுள்ள கஷ்டங்கள் இன்றும் கூட என் எதிரே மிரட்டிக் கொண்டிருக்கின்றன. இந்த விரதத்தின் முக்கியத்துவம் நாளுக்கு நாள் எனக்கு நன்றாக புலனாகிக் கொண்டு வருகிறது. பிரம்மச்சரியம் இல்லாத வாழ்க்கை சாரமற்றதாகவும் மிருகத்தனமாகவும் எனக்கு தோன்றுகிறது. மிருகத்திற்கு இயற்கையிலேயே புலனடக்கம் என்பது இன்னதென்று தெரியாது. இதற்குரிய சக்தி இருப்பதால் புலனடக்கத்தை அனுசரிக்கும் வரையிலும் மனிதன் மனிதனாக இருக்கின்றான்.
1: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: காந்தியின் சபர்மதி ஆசிரமத்தில் தொடர்ந்து நோயால் பாதிக்கப்பட்டு மெலிந்த ஒருவன் இருந்தான். அடிக்கடி ஆஸ்துமாவில் அவதிப்பட்டான் அவன். ஆனாலும் அவனுடைய முகம் மிகவும் அமைதி நிரம்பியதாய் இருக்கும். அங்கே மற்றொரு பெண்மணியும் இருந்தாள். அவனுக்கு பெரும்பாலான நேரங்களில் காய்ச்சல் இருக்கும். ஆனால் அவள் முகத்தை பார்த்தால் நீண்ட காலமாகவே அவள் நோயின் பிடியில் சிக்கியிருப்பதாய் தெரியாது. அவர்களுக்கெல்லாம் காந்தி நம்பிக்கை ஊட்டினார். அந்த நம்பிக்கையே அவர்களுக்கு தெம்பினை வழங்கியது. ஒரு நோயாளி கூட மற்றவர்களுக்கு பயன்பட முடியும் என்பார் காந்தி. நோயாளியால் கடவுளை பிரார்த்திக்க முடியும், தன்னை சுற்றி ஒரு அன்பு சூழலை உருவாக்க முடியும். தன்னுடைய கோபத்தை அவன் அடக்கிக் கொண்டாலே அது சாத்தியம். தன்னிடம் கனவு காட்டி தனக்கு பணிவிடை செய்கிறவர்களிடம் அவன் பொறுமை இழந்துவிடக்கூடாது. பயங்கர நோயால் தாக்குண்டு 18 வயதிலேயே இறந்துவிட்ட ஒரு பெண் தன்னுடைய கடைசி நாட்களில் எல்லோரிடமும் மிகுந்த அன்போடு நடந்து கொண்டாள். அவள் இறந்த பின் மக்கள் அவளை மகான்களின் பட்டியலில் இடம்பெறச் செய்தனர். அவளுடைய அன்பு அத்தகையது.
2: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
1: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
0: மழைநீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
0: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொது நலனில் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடாகவும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் பருவநிலை மாற்றம், பொது சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற அதிகரித்து வரும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் அறிவியல் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். எல்லை பாதுகாப்பு, எல்லைப் பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை

0: 1600 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர், திறன் வாய்ந்த பணியாளர்கள், சிறந்த நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு ஆகியவை இதற்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது என்று கூறினார். நாடு முழுவதும் உள்ள 2100 சர்வதேச திறன் மையங்களில் 23 லட்சத்துக்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இந்த மையங்கள் ஆண்டுதோறும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வருவாய் ஈட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பொறியியல், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, நிதி, வடிவமைப்பு, தரவு அறிவியல் போன்ற துறைகளில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு நிறுவனங்கள் இத்தகைய திறன் மையங்களை இந்தியாவில் அமைப்பதற்கு ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய மையங்கள் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம், உற்பத்தி, நிறுவன மேலாண்மை போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்து 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதைப்படிவ எரிபொருளை சார்ந்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் செலவு உட்பட பெரும் பொருளாதார செலவுகள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க மலிவு விலையிலான மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சாலை விபத்துகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அமைச்சர், இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சியாளர்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுவடையச் செய்யும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிற்கு தொடர்ந்து யுரேனியம் வழங்குவதற்கான முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் தூய்மை எரிசக்தி துறையை வலுப்படுத்துவதற்கும் கார்பன் வெளியேற்றத்தில் நிகர 0 என்ற இலக்கை எட்டுவதற்கும் உதவிடும் என்றும் கூறினார். விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது என இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்பு, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பிற்கு குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என இரு நாடுகளும் கருதுவதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், 85% எத்தனால் கலந்த எரிபொருளை லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் குறைவான விலையில் அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் மாற்று எரிபொருளுடன் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு இது பெரிதும் பலனளிக்கும் என்று அவர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிப்பதன் மூலம் வாகனங்களின் எந்திரங்கள் பழுதடைவதாகவும் அவற்றின் செயல்திறன் குறைவதாகவும் கூறப்படும் புகார்களை அமைச்சர் நிராகரித்தார். இதற்கென வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இந்த 85% எத்தனால் கலப்புடன் கூடிய எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட

ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அவசரகால மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று நண்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிக்கிம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டர்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேத்து மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இது குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா
3: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

கேட்ட பாடல் வைரமுத்து. பாடல் வரிகளில் வித்யாசாகர் இசையமைப்பில் திப்பு மற்றும் கார்த்திக் இணைந்து பாடிய பாடல் திருமலை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்

இளங்குமரனும் நீலநாகரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே எதிரே குன்று போல் நின்று கொண்டிருந்தவருடைய கைகளிலிருந்து ஏடுகள் நழுவி மண்ணில் வீழ்ந்தன. பூகம்பம் நிகழ்கிற காலத்து மரம் போல் அவர் உடல் ஆடியது. நடுங்கும் கைகளால் தம் செவிகளிலிருந்த குண்டலங்களை ஒவ்வொன்றாக கழற்றினார். அவர் மார்பில் மின்னிய இரத்தின கண்டிகைகளையும் கழற்றினார். தோளில் பொன் மின்னலாய் சரிந்து மடிந்து வழிந்து கொண்டிருந்த பட்டு பீதாம்பரத்தை எடுத்து மடித்து அதன் மேல் குண்டலங்களையும் இரத்தின கண்டிகைகளையும் வைத்துக் கொண்டு கீழே குனிந்து அவர் செய்கையை புரிந்து கொள்ள முடியாமல் இளங்குமரன் பயந்து பின்னுக்கு நகர்ந்து கொண்டான். நீலநாகர் திகைத்து விலகினார். அறிவு மலையாகிய அந்த பண்

புலவர் இளங்குமரனுக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்ந்து கொண்டார். சுவாமி, இதென்ன காரியம் என்று பதறினான் இளங்குமரன். அந்த பெரும் புலவருடைய கண்களிலிருந்து நீரும் நாவிலிருந்து சொற்களும் நெகிழ்ந்தன. என் பெயர் முகுந்தபட்டர். இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் காசியிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு அரச சபையாகப் போய் தங்கி அந்தந்த நாட்டு அறிவாளிகளுடன் வாதம் புரிந்து வாகை சூடினேன். கடைசியாக இந்த ஆண்டு இந்திர விழாவின் போது இங்கு வந்தேன் என்று தம் கதையை தொடங்கினார் முகுந்தபட்டர். இப்படி கண்களில் நீர்மல்க ஒவ்வொரு சொல்லாக அவர் நாவிலிருந்து கழன்றபோது சொற்களோடு சொற்களாக இன்னும் ஏதோ ஓர் உணர்வும் அவர் மனதிலிருந்து கழன்று கொண்டிருந்தது. அவர் பேசினார். கலிங்க தேசத்திலும் உஜ்ஜயினியிலும் அயோத்தியிலும் குயிலாலுவத்திலும் விதர்ப்ப நாட்டிலும் பாஞ்சால தேசத்திலும் வெற்றிக்கொடி நாட்டி பல பல ஞானிகளுக்கு நான் குருவானேன். அந்தந்த தேசத்து அரசர்கள் மனமுவந்து புகழ் உரைகளும் பொற்கடகங்களும் மகர குண்டலங்களும் இரத்தின கண்டிகைகளும் பட்டுப் பீதாம்பரங்களும் அளித்து இந்த சரீரம் நிறைய அகம்பாவங்களையும் பூட்டிவிட்டார்கள். எத்தனையோ விதத்தில் முயன்றும் என் அகங்காரத்தை என்னாலேயே அடக்க முடியவில்லை. உண்ணும் உணவுகளை குறைத்து உடற்கொழுப்பையும் குறைத்து உடலை வாட்டி பார்த்தேன். தெய்வ பக்தியை வளர்த்து கொண்டு இருமாப்பை அடக்க முயன்றேன். என்னை பிடித்த அகங்காரமோ மருந்தினால் தீராத பெருநோயாய் வதைத்தது. காய்ந்த தருப்பை புதரில் பற்றிய நெருப்பை போல் மூங்கில் உரசி மூங்கிலே எரிவது போல் என்னுள்ளே உண்டான அகம்பாவத்தால் நானே எரிந்து எரிந்து சிவப்பாகிக் கொண்டிருக்கிறேன். தயை கூர்ந்து என் அறிவு கொழுப்பை அடக்கி என்னுள் எரியும் அகம்பாவ நெருப்பை அவித்து யாராவது என் இதயத்தை குளிர வைக்க மாட்டார்களா என்று இந்த 10 ஆண்டுகளாக அதை செய்யவல்ல மேதைகளை தேடித் திரிந்தேன். கால்போன போக்கில் வந்த தேசாந்தரங்களில் எல்லாம் திரிந்தேன். நேற்று அதிகாலையில் இந்த நகரத்தை அடைந்து காவிரியில் நீராடிவிட்டு நான் நிமிர்ந்தபோது கரைமேலுள்ள மரத்திலிருந்து நல்ல சகுனம் போல் பூக்கள் என் தலையில் உதிர்ந்தன. என்னுடைய அகம்பாவத்தை அழித்து என்னை தடுத்தாட்கொள்ளப் போகிற ஞானம் இந்த காவிரியின் கரையில் எங்கோ இருக்கிறது என்று என் மனம் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியால் துள்ளியது. என் உள்ளே தகித்துக் கொண்டிருக்கும் நெருப்பு விரைவில் தணிய வேண்டுமே என்ற தவிப்பில் இன்று இங்கே உன்னோடு வாதத்தை தொடங்கிய சில நாழிகைகளில் பொருத்தமில்லாமல் கேள்விகளையெல்லாம் கூட நான் உன்னிடம் கேட்க முற்பட்டு விட்டேன். அப்படி கேட்டதற்கு அந்தரங்கமான காரணம் எப்படியாவது நான் உனக்கு தோற்றுப்போக வேண்டுமே என்ற என் ஆசைதான். ஆனால் பொருத்தமில்லாமல் நான் கேட்க முற்பட்ட கேள்விகளுக்கு கூட நீ அழகான மறுமொழி கூறினாய். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் காசியில் கங்கை கரையிலிருந்து புறப்பட்ட போது என்னுடைய லட்சியம் எதுவாயிருந்ததோ அது இன்று காவிரி கரையில் வந்து நிறைவேறியது. தெய்வகுமாரா, அருள் கூர்ந்து உன் பாத கமலங்களை ஒருமுறை வணங்கி என்னுடைய இந்த ஐஸ்வர்யங்களை அவற்றில் படைக்க எனக்கு அனுமதி கொடு. முகுந்தபட்டர் தரையில் மண்டியிட்டு அமர்ந்தவராய் இப்படி அவனை வணங்குவதற்கு கெஞ்சிக் கொண்டிருந்த போது நீலநாகர் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஆச்சரியத்தில் மூழ்கினார். இந்த முகுந்தபட்டர் இப்போதுதானே இவ்வளவு விவரமும் சொல்கிறார்? இளங்குமரன் இவரை எதிரே பார்த்தவுடனேயே இந்த புலவருக்கு வந்திருப்பது அகங்கார நோய். இதை நேரெதிரே கண்டு உணர்ந்த பின்னும் இவரை இந்த நோயோடு இப்படியே நலிய விட்டுவிட்டு நான் மேலே செல்வது நல்லதன்று என்று தீர்க்க தரிசனம் போல சொல்லிவிட்டானே. அவ்வாறு சொல்ல அவனால் எப்படி முடிந்தது என்று நினைந்து நினைந்து அந்த நினைப்புக்கு ஒரு முடிவும் தெரியாமல் பக்தி மலரும் கண்களால் இளங்குமரனை பார்க்கலானார் நீலநாகமரவர். ஆனால் அவனோ ஒன்றுமறியாத குழந்தை போல காலடியில் மண்டியிட்டுக் கொண்டிருக்கும் முகுந்தபட்டரை பக்கத்தில் நின்று கொண்டு கண்கள் மலர வியந்து தன்னையே நோக்கும் நீலநாகரையும் மாறி மாறி பார்த்தான்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம்.
1: மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

0: எஃப்எம் 101.8 இது
1: குட் மார்னிங் மில்கிரீஸ்.
2: என்னமா கேள சத்தம்
3: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

0: கூல்.
1: கேட்ட பாடல் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குட் மார்னிங் நீலகிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
2: உணவே உன்னதம். இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களும் அதை தவிர்க்கும் முறைகளும் குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் கூறும் தகவல்களை கேட்கலாம்.
3: இப்போ குழந்தைங்களுக்கு கரெக்டாக ஊட்டச்சத்து எடுத்துக்காதனால என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் ப்ராப்ளம், அதாவது கரெக்டான சரி விகித உணவு பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை குழந்தைங்களுக்கு இல்லை அப்படின்போது, அவங்க அனைத்து உணவுகளையும் சாப்பிடுவாங்க. அதாவது கடை உணவுகளை சொல்கிறேன், ஜங்கு, லேசு, முறுக்கு, சிப்ஸு, பிஸ்கெட் இந்த மாதிரி உணவுகள் அதிக அளவு சாப்பிட்றாங்க. இப்போ பெரும்பாலும் வீட்டிலலாம் வந்து அம்மாங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸ் தானே, ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் கொடுப்போம், சிப்ஸு கொடுப்போம், முறுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை போட்டு அது ஸ்நாக்ஸும் சொல்லி கொடுக்குறாங்க. மத்தியானத்துக்கு மேகி கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நூடுல்ஸ் அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்றாங்க. அந்த மாதிரி சாப்பாடை விட நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண, வீட்லேயே கிடைக்கக்கூடிய, நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய, விளையக்கூடிய காய்கறிகளை சமைச்சு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ப்ராசஸ்ட் ஃபுட்டு கொடுத்து பழக்கினீங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுடைய உடலில் சில மாற்றங்கள் கூட ஏற்படலாம். அதாவது வளர்ச்சியில் மாற்றங்கள் ஏற்படும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் கூட ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இருந்த சரியான சரி விகித உணவு நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க. அடுத்து இப்போது அண்டர் வெயிட்டு, இப்போது வந்து உடல் எடை குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சரியாக இப்போ வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு இப்போ 25-23 கிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக நம்ம உணவில் எடுத்துக்கணும் அப்படி சொல்லும்போது குழந்தைங்க அதை விட கம்மியாக எடுக்கிறாங்க. இல்லை கேலரி கிட்டத்தட்ட 1700 வந்துட்டு மினிமம் அப்படின்னு நம்ம வந்துட்டு கைட் பண்ணி டயட்டெல்லாம் போட்டு கொடுத்து நம்ம சொன்னாலும் குழந்தைங்க அதை விட நம்ம குறைவாக தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்போது அண்டர் வெயிட் ஆக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அண்டர் வெயிட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி ஊட்டச்சத்து இருக்கிற உணவு தான் நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தும். இப்போ ஊட்டச்சத்து திறன் வரணும்னா நம்ம சரியான சரி விகித உணவு சாப்பிட்ருக்கணும். அது நம்ம வெயிட்டானது நார்மலாக இருக்கணும், இல்லை ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்காங்க அப்படின்போது அந்த இம்யூனிட்டி லோவாக தான் இருக்கும், மேக்ஸிமம் லோவாக தான் இருக்கும். இருந்துச்சுன்னா எந்த ஒரு வியாதியும் விரைவாக அவங்கள வந்து அவங்க அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு சரி விகித உணவு கம்பல்சரி குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல்னு சொல்லலாம். மலச்சிக்கல் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக செரிமானம் ஆக முடியாத உணவுகள் நம்ம சாப்பிடும்போது மலச்சிக்கலானது உருவாகும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மைதாவில் சமைச்ச சில உணவுகளான பரோட்டா அப்புறம் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கும்போது, அதாவது இந்த மாதிரி சிட்ரேட் அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வயிறுலாம் கட்டிக்கும், சாப்பாடு அதிகப்படியாக சாப்பிடுவாங்க. இல்லை வந்துட்டு நான்வெஜ் போதுமான அளவு விட கடந்து கொடுத்தீங்கன்னா அது டைஜஷன் ஆக லேட் ஆகும் பொழுது வயிற்றுல கட்டிக்கும். அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா கரெக்டாக அவங்களால மோஷன் போக முடியாது, அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ வந்து கான்ஸ்டிபேஷன் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு முடிஞ்ச அளவு அதிகமாக தண்ணீர் கொடுக்கணும், பழங்கள் கொடுக்கணும், இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். ப்ராசஸ்டு ஃபுட்ஸு கலையில் ப்ராசஸ்ட் ஆகி வர அனைத்து வகையான உணவுகளும் நம்ம வந்துட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கற மேக்ஸிமம் தவிர்க்க ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் குழந்தைங்க இருப்பாங்க. அடுத்ததாக

டென்டல் கேரிஸ், அதாவது பல் சொத்த பல் சம்பந்தமான வியாதிகள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயதில் இருக்கிற குழந்தைங்க தான் அதிகப்படியான ஸ்வீட்ஸ், மாவு சத்து அதிகப்படியான இந்த மாதிரியான சாப்பாடெலாம் சாப்பிட இருப்பாங்க. நம்ம ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுத்துப்பாங்க, சாக்லேட் சாப்பிடுவாங்க, பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. கரெக்டாக ப்ராப்பர் ப்ரஷிங் நமக்கு கைட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. அதிகப்படியான சர்க்கரை அளவை எடுத்துக்கிறத கம்மி பண்ண வைக்கணும். ஸோ வந்துட்டு சரியான உணவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் குழந்தையோட சுத்தத்தையும் நம்ம கண்டிப்பாக மனசில் வச்சு அது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும், ப்ளஸ் போதுமான அளவு தான் சரி விகித உணவாக தான் எடுத்துக்கணும். எடுத்துக்கிற உணவு சத்தான உணவாக இருக்கணும், சரி விகித உணவு எடுக்கணும், போதுமான அளவாக இருக்கணும். எடுத்துக்கிற அனைத்து உணவும் சத்தான உணவாக மட்டும்தான் இருக்கணுன்றத நம்ம குழந்தைய கைட் பண்ணணும். அடுத்தது வந்துட்டு ஒபேசிட்டி நம்ம சொல்லலாம், அதாவது உடல் பருமன். உடல் பருமன் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 7 to 12 வயசு இருக்கிற குழந்தைங்க வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸால் பாதிக்கப்பட்டாங்கன்னா, அதாவது எக்ஸாம் இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு, அதுவும் இல்லாமல் அதிகப்படியான தூக்கமின்மை, அதிகப்படியான மாவு சத்து எடுத்துக்கிறது, அதிகப்படியான கொழுப்பு சத்து எடுத்துக்கிறது, அதிகப்படியான ப்ராசஸ் ஃபுட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது இந்த ஒபேசிட்டியானது, உடல் பருமனானது அவங்களுக்கு வரக்கூடும். இந்த உடல் பருமன் வந்தால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளோட ஒரு ஆக்டிவான ஒரு புத்துணர்ச்சியான நாளே அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஒபேசிட்டி மூலமாக பல வித வியாதிகளும் வரக்கூடும். ஸோ ஒபேசிட்டி வரக்கு என்ன காரணமோ அதை தடுக்கணும். ஒபேசிட்டி வருதுன்னா கரெக்டாக சரி விகித உணவு எடுத்துக்கொள்ளலை, கரெக்டான ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஜெனட்டிக்கால் கூட ஒபேசிட்டி வர சான்ஸ் இருக்குது. அதை டயட் மூலமாகவோ இல்லை டாக்டர்ஸ் மூலமாகவோ நீங்கள் வந்துட்டு அதை சரிப்படுத்தலாம். சரிப்படுத்தி கரெக்டான ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஒபேசிட்டி முற்றிலும் தவிர்க்கப்படும். அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா உடலின் தினம் நல்ல செயல்பாடு, உடலின் ஆக்டிவாக இருக்கணும். நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். இந்த வயசு குழந்தைங்களுக்கு கிரவுண்டுக்கு போகணும், ஓடி ஆடி விளையாடணும். அப்போ தான் நம்ம எலும்பு வளர்ச்சிக்கு தசி வளர்ச்சி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அதிகப்படியான புரத சத்தும் அதிகப்படியான கேலரி சத்து அனைத்து வகையான சத்துக்களும் அதிகப்படியாக தேவைப்படும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு, அப்போது தான் அவங்களுக்கு வளர்ச்சியானது முழுமையடையும். இப்போ கரெக்டான அளவு இரும்பு சத்து ஆனது குழந்தைங்க வந்து அவங்க உணவில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சோகை அப்படின்ற ஒரு நோயை தவிர்க்கலாம். இந்த ரத்த சோகையானது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம உடலில் அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு எடுத்துகிட்டு போகிறது நம்ம இரும்பு தான், இரும்பு சத்தானது தான். அந்த இரும்பு சத்த அளவு குறைஞ்சதுன்னா அதிகமான மூச்சு வாங்குதல், வியர்த்தல், படபடப்பு இந்த மாதிரிலாம் நடக்கும், ஏற்படும். ஸோ நம்ம வந்து இரும்பு சத்துள்ள உணவுகளை சேர்த்துக்கணும். இரும்பு சத்து மிக்க உணவை வந்துட்டு கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கிறதுனால நம்ம ரத்த சோகையை வந்து தவிர்க்கலாம். ரத்த சோகையானது மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் குழந்தைங்களுக்கு. ரத்த சோகையானது அதிகப்படியான ஆக்சிஜன் உடம்புல எடுத்துகிட்டு போக விடாமல் வியர்த்தல், அதிக மூச்சு வாங்குதல், படபடப்பு இது மாதிரியெல்லாம் ஏற்படும். ஸோ அதிகப்படியான இரும்பு சத்தை நம்ம உணவில் எடுத்துக்கணும். அடுத்து கேலரி மற்றும் புரதம் தான் நம்மளோட ஒட்டுமொத்த டயட்டில் பெரும் பங்கு வகிக்குது. ஸோ வந்து கேலரி புரதத்தை நம்ம தவிர்க்கக்கூடாத ஒன்றா நம்ம உணவில் எப்போவுமே பார்த்துக்கணும். இப்போ கேலரி ஆனது முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2320 to 2500 கிலோ கேலரி அளவுக்கு நம்ம கண்டிப்பாக கேலரியை உணவில் எடுத்துக்கணும். புரத சத்து ரொம்ப முக்கியம், அதையும் நம்ம உணவில் அதிகப்படியாக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட 45 gram to 50 gram வரைக்கும் புரத சத்தை உணவில் சேர்த்துக்கணும். போதுமான அளவு பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பாடில் சேர்த்துக்கிறது மூலமாக நார்ச்சத்து அப்புறம் விட்டமின்கள் போன்றவை நம்ம உடலுக்கு அதிகப்படியாமல் கிடைக்கும். பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்டை குக் பண்ணி சாப்பிட அலோவ் பண்ணணும். அது வந்து சத்தான உணவு, நம்ம வந்து முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சத்தான உணவு குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறத பற்றி பேசி அவங்களே குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அவங்கள் கூட சேர்ந்து நீங்கள் குக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது சரி விகித உணவு, சிம்பிளான சின்ன சின்ன ஸ்நாக்ஸு, சத்தான ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பண்ணணும். இந்த ராகி, வெல்லம், பொட்டுக்கடலை போட்டு புட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வீட்டில் நம்மளே பண்ணுறது. ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்மளே குக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போது நம்ம வந்துட்டு பெரிய மீல் சமைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மீல் ஐட்டம்லப்போ குழந்தைங்க என்கரேஜ் பண்ணணும், சத்தான உணவு இதுதான் இந்தந்த உணவு சாப்பிட்டா இந்தந்த நன்மைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவை நம்ம ஒன்றா சேர்ந்து சமைக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. முடிஞ்ச அளவு வீட்டு சாப்பாடே சாப்பிடணும், கடை சாப்பாடு முடிஞ்ச அளவு சாப்பிட அலோவ் பண்ணாமல் இருக்கணும். கரெக்டான ஊட்டச்சத்து எடுத்துக்காதனால என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபேசிட்டி அதாவது உடல் பருமன், அதிகப்படியான கொழுப்பு சத்து மற்றும் மாவுச்சத்து இது போன்ற உணவுகளை அதிகப்படியாக எடுத்துக்கிற மூலம் நம்ம உடம்புல கொழுப்பானது அதிகப்படியான சேரும். இந்த சேர்றது மூலம் ஒபேசிட்டியானது ஏற்படும். ஸோ வந்து சரி விகித உணவு கடைபிடித்தால் இதை நம்ம தடுக்கலாம். அடுத்து உடல் எடை குறைவு. இந்த உடல் எடை குறைவு மூலமாக சிறுவர்களுக்கு வளர்ச்சியான ரொம்ப பாதிப்பாக ஒன்றா இருக்கும். அவர்களின் எலும்பு

0: வளர்ச்சி ரொம்ப பாதிப்படையும், ப்ளஸ் சதை வளர்ச்சிக்கு ரொம்ப பாதிப்பாகவும் இருக்கும், மூளை வளர்ச்சியும் பாதிக்கக்கூடும். ஸோ இந்த சத்து குறைபாடு இல்லாமல் குழந்தைகளுக்கு முடிந்த அளவு சத்து கொடுத்து சரிவீத உணவு கொடுத்து அன்றவேட்டை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து மனநல நோய். மனநல நோய் வந்து இந்த ஏஜில் தான் கண்டிப்பாக வரக்கூடும். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரெண்டு வகையான மனநல நோய் இருக்குது. ஒன்று அனரெக்ஸியா நர்வஸா, அதாவது ஒரு குழந்தை அந்த சாப்பாடு சாப்பிட்டா நான் குண்டாயிடுவேனோ, இந்த சாப்பாடு சாப்பிட்டா நான் ரொம்ப வித்தியாசமாக இருப்பானோ, யார் என்ன நினப்பா அப்படின்னு நினச்சி ஒரு சில உணவு ஸ்கிப் பண்ணுறது கூட உண்டு. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி அந்த மாதிரி இல்லை, இந்த உணவு ரொம்ப நல்லது, இதை நீ எடுத்துக்கலாம், ஸோ இது வந்து இந்த அளவு நீ எடுத்துக்கிட்டால் உனக்கு நல்லது தான், அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கைட் பண்ணும் குழந்தைங்களுக்கு. ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து இதில் பயம் இருக்கும், உடல் எடை அதிகமாயிருமோ, இந்த சொசைட்டி என்ன சொல்லுமோ அப்படின்லாம், அதெல்லாம் ஒன்றும் நினைக்காம அப்பா அம்மா வந்து குழந்தைங்கிட்ட பேசணும், இந்த ஃபுட்டை எடுத்துக்கோ. ஸோ வந்து இது மூலியமாக இதோட நன்மைகள் இருக்குது, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஆகாது, நான் உங்கள் கூடவே இருக்கோம், ஸோ நல்ல ஃபுட்டு எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லணும். அதுவே புலிமியா நர்வஸா அப்படின்ற கேட்டகரியில் வந்து உடல் எடை அதிகரிச்சிருமோ அப்படின்ற பயத்தில் அதிகப்படியான உணவு சாப்பிட்டு டக்குன்னு பாத்ரூம் போயிடுவாங்க. உணவு சாப்பிடுவாங்க, கொஞ்ச நேரத்தில் பாத்ரூம் போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம அதிகப்படியான உணவு சாப்பிட்றதுனால உடல் எடை கூடிருமோன்னு ஒரு பயம் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், இதெல்லாம் நம்ம வந்துட்டு ப்ராப்பரான கைட்லைன்ஸு அப்பா அம்மா உட்காந்து பேசணும், இந்த மாதிரி எல்லாம் இல்லை, நாங்கள் இருக்கோம், இந்த மாதிரி சத்தான உணவு சாப்பிட்டா இந்த மாதிரி ஆகாது, நல்லது நடக்கும், நல்லபடியான உணவை வந்து எடுத்துக்கணும், ஊட்டச்சத்தான உணவு எடுத்துக்கணும், ஸோ இந்த மாதிரிலாம் ஆகாதுன்னு சொல்லி சைக்காலஜிக்கலாக நம்ம சப்போர்ட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு.
1: இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நேயர்களே, இன்று உலக எரிசக்தி தற்சார்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. மாற்று மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும், புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைக்கவும் நுகர்வோர் ஆற்றல் மையத்தால் 2006 இந்த தினம் தொடங்கப்பட்டது. சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல் மற்றும் நீர் மின்சாரம் போன்ற பசுமை ஆற்றல் வளங்களை நோக்கி உலக நாடுகள் மாறுவதை ஊக்குவிப்பதை இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். ஒவ்வொரு ஆண்டும் July 10 அன்று கடைபிடிக்கப்படும் இத்தினம் பிற நாடுகளின் எரிபொருள் இறக்குமதியை சார்ந்திருக்காமல் ஒரு நாடு தனது சொந்த ஆற்றல் தேவைகளை தானே நிறைவு செய்யும் தற்சார்பு நிலையை வலியுறுத்துகிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும், புவி வெப்பமயமாதலை தடுத்து நிலையான வளர்ச்சியை எட்டவும் தூய்மையான எரிசக்தி பயன்பாடு ஒன்றே சிறந்த தீர்வாகும். எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதுடன் பசுமை ஆற்றல் கண்டுபிடிப்புகளை ஆதரித்து பலமான எதிர்காலத்தை படைக்க இந்நாளில் நாம் உறுதியேற்போம். சிக்கனமாய் எரிசக்தி பயன்படுத்துவோம், தற்சார்பு பாரதத்தை ஒன்றிணைந்து உருவாக்குவோம்.
3: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு,
4: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
3: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
4: பழுதடைந்த மின் சாதனங்களை கையால் தொடக்கூடாது, குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
3: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
4: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
3: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8. ஊட்டிஎஃப்எம் 101.8 இது
5: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
6: என்னமா கீழ சத்தம்
7: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
4: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

கேட்ட பாடல் கபிலன் பாடல் வரிகளில் விஜயாண்டனி இசையமைப்பில் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இருந்தொழித்தது. குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது சிங்கம் திரைப்படத்தில் இருந்து.

கேட்ட பாடலுடன் குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: 2021 ended in a draw. And now, for a look at today's newspapers, it's over to Shagun.
1: Thank you, Sunil. Prime Minister Narendra Modi's three-nation tour is the top headline in most dailies. India secures landmark uranium deal with Australia, headlines in the Sun Times. Three antiquities from Tamil Nadu dating back to 11th and 12th centuries are to finally come home with Australia, writes the Indian Express. Pakistan-occupied Kashmir is on the boil, with the Joint Awami Action Committee pledging to avenge Pakistani atrocities, reports the Asian Age. India Meteorological Department is extensively quoted in dailies on the latest news on monsoon. Monsoon has covered the entire country a day later than normal, announces IMD, is the headline in the Hindu. Deficit falls to 14%, writes the Times of India. And finally, the Pioneer reports that India may soon get a common police uniform after 77 years. And with that, it's back to you, Sunil.
0: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. India and Australia agree to operationalize their civil nuclear cooperation agreement, paving the way for uranium exports to India. Prime Minister Narendra Modi to arrive in Auckland today on a two-day visit to New Zealand. Home Minister Amit Shah says, secure border, prosperous border region and vigilant society together can make the country secure. Maharashtra government formed seven-member committee to draft uniform civil code for the state. Iran's late Supreme Leader Ayatollah Ali Khamenei buried in Meshed 4 months after US-Israeli strikes killed him. France stormed into semi-finals of FIFA World Cup after defeating Morocco 2-0. And in men's cricket, England beat India by 9 wickets in fourth T20 international to take 3-0 lead in five-match series. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 8:30. ஆகாஷ்வாணி 6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி தொடர்கிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 8:30. திரைக்கானம் கேட்டு ரசிக்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ்.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
5: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
6: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: கேட்ட பாடல் ஓ மன பெண்ணே திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: நேயர்களே, இன்று உலக எரிசக்தி தற்சார்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. மாற்று மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும், புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைக்கவும் நுகர்வோர் ஆற்றல் மையத்தால் 2006 இந்த தினம் தொடங்கப்பட்டது. சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல் மற்றும் நீர் மின்சாரம் போன்ற பசுமை ஆற்றல் வளங்களை நோக்கி உலக நாடுகள் மாறுவதை ஊக்குவிப்பதை இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். ஒவ்வொரு ஆண்டும் July 10 அன்று கடைபிடிக்கப்படும் இத்தினம் பிற நாடுகளின் எரிபொருள் இறக்குமதியை சார்ந்திருக்காமல் ஒரு நாடு தனது சொந்த ஆற்றல் தேவைகளை தானே நிறைவு செய்யும் தற்சார்பு நிலையை வலியுறுத்துகிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும், புவி வெப்பமயமாதலை தடுத்து நிலையான வளர்ச்சியை எட்டவும் தூய்மையான எரிசக்தி பயன்பாடு ஒன்றே சிறந்த தீர்வாகும். எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதுடன் பசுமை ஆற்றல் கண்டுபிடிப்புகளை ஆதரித்து வளமான எதிர்காலத்தை படைக்க இந்நாளில் நாம் உறுதியேற்போம். சிக்கனமாய் எரிசக்தி பயன்படுத்துவோம். தற்சார்பு பாரதத்தை ஒன்றிணைந்து உருவாக்குவோம்.
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையின் நடவடிக்கைகள்.
2: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
2: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
0: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
2: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
0: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
2: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொதுநலனில் உங்கள் OTFM 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

கேட்ட பாடல் கபிலன் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் சித் ஸ்ரீராம் குரலில் சைக்கோ திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம் டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: ஜிபூம்பா.
1: ஹாய் ஜிபூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-ல இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜிபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s please.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: திங்கள் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நில நில.
1: ஜிபும்பா, அப்படியே 2K songs கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: திரைக்கானத்தின் நிறைவு பாடல்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு
2: நம்ம டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல.
3: பெல் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாள.
2: சோ கேர்ள்ஸ், என்ன நடக்குது?
4: பெல் போடுறாங்க.
3: சரி, உன் காடை கொடு.
2: பின் என்ன?
5: RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: UTFM 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
0: நிகழ்ச்சியின் துவக்கமாக சவஞ்சீர் ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புன்ன சைபால்.
3: சைபால்
4: ஒரு சிகை அலங்கார கூடம். ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முடிவெட்டிக்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் எல்லாரும் வரிசையாக உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் உள்ளே வர்றார். அவர் ஒரு பெரிய மனிதர். அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ளே வந்திருக்கிறார். அவரை பார்த்த உடனே அங்கே வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க. அவரை சுற்றி நின்றுக்கிட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார், வரிசையில் கடைசியாக இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தபடியாக உட்காரணும், அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னார். உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் வந்து வரிசையில் காத்திருக்கக்கூடாது, நீங்கள் அரசாங்கத்தின் தலைவர், உங்களுக்கு நேரம் முக்கியம், அதனால் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவர் கேட்கல. தோழர்களே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் வரிசையாக தான் வரணும், அதுதான் முறை. வரிசையில் வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புகிறேன். நாம் எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார். இப்படி சொல்லிவிட்டு வரிசையில் கடைசியாக இருந்த ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துக்கிட்டார். தன் சட்டைப்பையில் இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் அங்கே இருந்தவங்களால இதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்தார், ஐயா இப்போ என்னுடைய முறை வந்திருக்குது, நான் தான் போக வேண்டிய முறை. உங்களை இங்கே காத்திருக்க வைக்கிறத விட ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நான் வந்து முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார். அவர் மறுபடியும் சொன்னார், ஐயா நீங்கள் வந்து வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல, சரி, ஆனால் என்னுடைய முறையை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது. இதுக்கு பதிலாக உங்களுடைய கடைசி இடத்த நான் எடுத்துக்கிறேன், இதை நீங்கள் மறுக்க முடியாதுன்னார். அங்கேருந்து மற்றவங்களும் இதை ஒரு மனசாக வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெரிய மனிதர் பார்த்தார், சரின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் மாவீரர் லெனின். ரஷ்யாவில் கிரெம்ளின் சிகை அலங்கார கூடத்தில் தான் இது நடந்தது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவில் பேசுகிறதுல என்ன பிரயோஜனம், நாம் எல்லாரும் சமங்கிறத நடைமுறையில் கடைபிடிச்சு காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்களில் ஒருத்தர் தான் லெனின். வரிசையில் நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு. இன்றைக்கி பல இடங்களில் அது நமக்கு தேவைப்படுது. ஒரு ரேஷன் கடை வாசல், கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்து வரிசையில் நின்றுட்டாங்க. கடைசியாக வந்த ஒருத்தர் கியூவில் முன்னாடி போகிறதுக்கு முயற்சி

0: பண்ணுறார். ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிறவங்க அவரை முன்னாடி போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கடைசியாக போய் நில்லையா அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. அதான் அவர் காதில் வாங்கலை, முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போகிறதுக்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க. நிறுத்திவிட்டு சொன்னாங்க, இதை பாருப்பா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. இப்போ அந்த ஆள் சொன்னாராம், நான் இங்கே பின்னாடி நிற்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம். ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னாராம் அவர்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 நீங்கள் கேட்டவை நேர்விருப்பம் நிகழ்ச்சியின் தலைப்பு சகோதர சகோதரிகள் உறவின் முக்கியத்துவம். இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 9:15. நேயர்கள் கேட்க இருப்பது உதகை உழவர் சந்தையில் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். காய்கறிகளின் விலை கிலோ ஒன்றுக்கு கத்தரி 50 ரூபாய்க்கும், வெண்டை 55 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 22 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 26 ரூபாய்க்கும், அவரை 75 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 55 ரூபாய்க்கும், சுரைக்காய் 30 ரூபாய்க்கும், பாகற்காய் 58 ரூபாய்க்கும், கொத்தவரை 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 20 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 55 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 63 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 43 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

பப்பாய் 75 ரூபாய்க்கும், தேங்காய் 49 ரூபாய்க்கும், மாங்காய் 30 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனை கிழங்கு 40 ரூபாய்க்கும், கருணை கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 40 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு 40 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 55 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

கேரட் 45 ரூபாய்க்கும், பீட்ரூட் 45 ரூபாய்க்கும், நூல்கூள் 45 ரூபாய்க்கும், டர்னிப் 35 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 35 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 35 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 150 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 210 ரூபாய்க்கும், இஞ்சி 220 ரூபாய்க்கும், பீன்ஸ் வகைகளில் கரி பீன்ஸ் 60 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 130 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 70 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், பிரக்கோலி 110 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும் கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும் புதினா 60 ரூபாய்க்கும் கீரை வகைகளில் அகத்திக்கீரை தண்டுக்கீரை அரைக்கீரை சிறுக்கீரை பாலக்கு பருப்புக்கீரை காசினிக்கீரை முருங்கைக்கீரை வல்லாரை போன்றவை 60 முதல் 70 ரூபாய்க்கும் வாழைத்த

0: இனி பழங்களின் விலை நிலவரம். எலுமிச்சம்பழம் 70 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 ரூபாய்க்கும், வாழைப்பழ வகைகளில் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தாலி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 45 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவல்லி 55 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 முதல் 260 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 முதல் 170 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 110 முதல் 120 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 முதல் 110 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை கேட்டீர்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

கேட்ட பாடல் அமீர் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் தாரா இணைந்து பாடிய பாடல் மௌனம் பேசியதே திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. தொடரும் பாடல் தீபாவளி திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் பருத்தி வீரன் திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
1: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
0: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
0: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொதுநலனில் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
0: தொடரும் பாடல் சர்வம் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்ட பாடல் பாவிஜெய் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையமைப்பில் யுவன் சங்கர் ராஜாவின் குரலில் சர்வம் திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.
1: Can you feel her? Is your heart speaking to her?

கேட்ட பாடல் பாவிஜெய் பாடல் வரிகளில் பரணி, இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் பார்வை ஒன்றை போதுமே திரைப்படத்தில் இருந்தொழித்தது. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8.

0: മണലയാക്കി, തല്ലാടും പേടയാക്കി, ചെല്ല പെരുമയാക്കി, മളച്ചൂടും മങ്കയാക്കി, കച്ചരിന്ന മടങ്കയാക്കി, മലർമാല സൂട്ടി, ആടി വാഴ്ക്കു അർത്ഥം തരും അരുവിയാക്കി, പെൺമൈ പൂത്ത് ഉയർ കൊണ്ടുവന്ന് പാലൂട്ടി സീരാട്ടി വളർത്ത് உலகை பண்படுத்தும் தெரிவையாகி, கல்வி வீரம் செல்வம் ஆகியவற்றின் அரசியாகி, அன்பை விதைத்தும் தீயோரை உதைத்தும் நாள்தோறும் குடியின் நன்மைக்காக போர் செய்யும் கொற்றவையாகி, உலகின் எல்லாமும் ஆகிய பெண்களை போற்றும் விதமாக இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: வாங்க நேர்களே, நம்ம ஒரு மகளிர் கிட்ட பேசலாம்.
2: ஹலோ மேம், வணக்கம்.
3: ஹலோ மேம், வணக்கம்.
2: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
3: என்னுடைய பேர் மாலினி.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேங்கம்மா.
2: ஓகேங்க. வீட்டுல எத்தனை பேரு?
3: நாலு பேருங்கம்மா, பொண்ணு ஒன்னு பையன் ஒண்ணுங்கம்மா.
2: ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கம்மா.
2: உங்களோட ஹாபிஸ்ல என்ன?
3: நான் டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கேங்கம்மா கோயம்புத்தூர்ல.
2: ஓ, அப்ப நீங்க ஊட்டி இல்லையா?
3: இல்லம்மா, நான் பிறந்த இடம் ஊட்டி தாம்மா, மேரேஜ் ஆகி கோயம்புத்தூர் போயிருக்கேன். இப்ப ஒரு மேரேஜுக்காக இங்க ஊட்டி வந்திருக்கோங்கம்மா.
2: ஓகேங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
3: நாங்க எங்க ஃபேமிலி மட்டும் வந்திருக்கோங்கம்மா.
2: உங்க டான்ஸ் கிளாஸ்ல வந்துட்டு எந்த டைப் டான்ஸ் எல்லாம் சொல்லி தருவீங்க? கிளாசிக்கலா, வெஸ்டர்னா, எந்த மாதிரி டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க.
3: கிளாசிக்கல் டான்ஸ் நான் சொல்லி தரமா. மெயின் பிரான்ச்ல வந்து இன்னும் பசங்க எல்லாம் வச்சிருக்கோங்கம்மா. மற்ற டான்ஸுங்களும் எல்லாமே சொல்லி தரமா.
2: ஓகேங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க?
3: ஒரு 17 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க.
2: எப்படி டைமிங் எல்லாம், கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: கிளாஸ் எல்லாம் இப்போ வீக்லி ஒரு 2 டைம்ஸ் வைக்கிறோங்கம்மா.
2: ஓகே மேம். இப்ப நீங்க வந்துட்டு மேரேஜுக்கு வந்திருக்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த காலத்துல இருந்த அந்த திருமண வீடுகள்ல இருந்த வாழ்க்கை முறைக்கும் இந்த காலத்துல இருக்கிறதுக்கும் எந்த டிஃபரண்ட் வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க.
3: அந்த காலத்துல திருமண வீடு நாம எப்பொழுதும் மற்ற சமயத்துல சண்டைங்க போட்டிருந்தாலும் அந்த சமயத்துல குடும்பத்தை போய் எல்லாரும் தேடி கீடி இந்த வேலை செய்யறது, அத்தனையும் குடும்பமா சேர்ந்து கதையெல்லாம் பேசி கீசி எல்லாம் செய்வோமா. ஆனா இப்ப வந்து கேட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை வச்சுதான் எல்லாம் வேலை பண்றாங்க. இப்ப இந்த செல்போன் முதலிடம் இருக்கிறதுனால எல்லாம் செல்போன் தான், மற்றவங்க கூட கூட பேசுறது இல்ல. நம்ம ஜெனரேஷன் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து ஃபேமிலியை பத்தியே தெரியறது இல்ல, யார் யாரு மாமாவா அத்தையா பெரியப்பா சித்தப்பாவானே தெரியறது இல்ல. அதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கும் நேரம் கிடைக்கிறது இல்ல, அவங்களும் பாக்குறது இல்ல. அதனால காலம் ரொம்ப மாறி போயிருக்குதுமா.
2: ஓகேங்க, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. சோ இதுல என்ன மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: எங்களுடைய ஜெனரேஷன்ல குடும்ப உறவு முறையெல்லாம் நல்லா இருந்துச்சுமா, எல்லாம் கூடி பேசி கீசி தான் ஒரு நல்லது செய்யணும்னா அனைவரும் சேர்ந்துதான் செய்வோம். ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை. அந்த மாதிரி நல்ல மாற்றம், குடும்பங்கள்லாம் ஒற்றுமையாற மாற்றம் வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன். இந்த ஜெனரேஷன்ல உள்ள பிள்ளைங்க வந்து குடும்ப உறவு முறைகளெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேமா.
2: ஓகேங்க, ரொம்பவே அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த நடிகர் யாரு?
3: விஜய் பிடிக்குமா.
2: ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம்.
3: விஜய் நடிச்ச படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுங்கம்மா.
2: ஓகேங்க, தேங்க்யூ.

0: வணக்கம் மேம்.
1: வணக்கங்க.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேரு வசந்தா.
0: ஓகே மேம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஹவுஸ் ஒய்ஃப்ங்க.
0: ஓகே, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. உங்களுடைய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க.
1: நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு குழந்தைங்க வந்து ட்வின்ஸுங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். இப்ப வந்து அவங்க அட் பிரசன்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பேருமே இப்ப கொஞ்சம் கேட்சியா இருக்கணுங்கிறதுக்காக தினேஷ் திவ்யான்னு வச்சேன். அதாவது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். கேன்ல கூட எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்கிறத யாருமே சொல்லல. சடனா பிறந்தப்ப எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அவங்களை வளர்க்கறது ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி வளர்த்தேன். அந்த பசங்களை நான் வளர்க்கும் போது இப்ப வரைக்குமே சரி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்.
0: இப்ப ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு குழந்தைய வச்சு வளர்க்கறதுக்கே வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ நீங்க ட்வின்ஸ் அந்த ஒரே நேரத்துல அந்த ரெண்டு குழந்தைங்களும் ஒன்னா அழுகும், ஒன்னா சாப்பிட வைக்கணும். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதை பத்தி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
1: ஆக்சுவலா வந்து இப்ப ஒரே ஜெண்டர்ல

0: இருக்காங்க குழந்தைங்க அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த குழந்தைக்கு நம்ம ஃபீட் பண்ணும், எந்த குழந்தைக்கு பேம்பர்ஸ் மாத்தணும், சோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இது வந்து ரெண்டுமே வேற வேற ஜெண்டர்ங்கிறதுனால என்னால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. ஆனாலும் ரெண்டுமே வந்து ஒரே நேரத்துல கொஞ்சம் அழத்தான் செய்யுங்க. சில நேரத்துல பசி கழுகுறாங்களா இல்ல எது கழுகுறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவுனா கூட அந்த குழந்தை இன்னொரு குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ற விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. ஆனா மத்தபடி நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் ஆஸ் எ பேரண்டா இந்த ட்வின்ஸ் குழந்தைகளை வளர்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க.
1: ஓகேங்க, நீங்க இப்படி சொல்றதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்க அந்த குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கீங்க. சோ இதுக்கு வந்து உங்க கூட ஹெல்ப் பண்ணாங்களா, யார் உங்க கூட இருந்து பாத்துக்கிட்டா?
0: எங்க மாமியார் எப்பவுமே என் கூட தாங்க இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ்னா அவருக்கு உள்ளூர்ல மேக்ஸிமம் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, அடிக்கடி டிராவலிங்ல தான் இருப்பாங்க. ஒரு மூத்தவங்க ஒரு வயசானவங்க நம்ம கூட இருக்கிறது வந்து எனக்கு பெரிய மாரல் சப்போர்ட்டா இருந்துச்சுங்க.
1: ஓகே மேம், இப்ப இந்த ட்வின்ஸ் சொன்னீங்க, இதுல யார் வந்து ரொம்ப சுட்டி பண்ணுவான்?
0: பொதுவா வந்து பசங்க தாங்க எப்பவுமே கொஞ்சம் அடங்க மாட்டாங்க. ஆனா எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரிதான் சேட்டை பண்றாங்க. ரெண்டு பேருமே கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் எல்கேஜி யூகேஜி ஸ்கூல் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓரளவுக்கு டைம் போயிருது அவங்களுக்கு. மார்னிங் எந்திரிச்சு அவங்களோட வேலையை பார்த்துட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவாங்க. சோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது. இப்ப ஆக்சுவலா என்னன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியில அவங்க கூடவே ரொம்ப டீல் பண்ற ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியே இருந்தது. இப்ப எனக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க.
1: ஓகே மேம், இப்ப வந்துட்டு ட்வின்ஸை நீங்க ரெண்டு வளர்த்தது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தாண்டி இப்ப உங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம்ல உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல ஹாபிஸ் ஏதாவது இருக்குங்களா?
0: ஹாபிஸ் அப்படின்னா வந்து நான் ஒரு சின்னதா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, ஆன்லைன் பிசினஸ். என்னன்னா வந்து இந்த சுடிதார் டாப்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன், வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் வைப்பேன். சோ அதை பார்த்துட்டு என்னோட சர்க்குலேஷன் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அது நிறைய கான்டாக்ட்ஸ் வச்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரே ஆள்கிட்டே நம்ம வந்து ஒரே மாதிரி டிஸ் எல்லாம் வெரைட்டி கிடைக்கும். நம்ம கஸ்டமர் நிறைய அட்ராக்ட் பண்ணணும்னா நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கணும். சோ அதனால இந்த மாதிரியான நம்பர் கான்டாக்ட் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா சோ இதை வச்சு நீங்க இந்த பிசினஸ் வந்து லீட் பண்ணி கொண்டு போகலாம். என்னை கேட்டா 100% நீங்க தைரியமா இறங்கலாம். ஏன்னா நமக்கு பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது.
1: ஓகேங்க, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இந்த வீட்டு வேலைகள் செய்வீங்களா, அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை எந்த வேலை?
0: எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்குங்க. சமையல் பண்றதை நான் ரொம்ப விரும்பி செய்வேன். அதுல நம்மளுடைய அன்பை வந்து அந்த சமையல்ல தான் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்ல டேஸ்டா பண்றது, நிறைய விஷயங்கள் அதுக்காக மெனக்கிடுறது, ஒரு சின்ன பொருள் கூட இப்ப ஒரு சும்மா ஒரு ரசம் வச்சா கூட அதுல ஒரு சின்ன இன்கிரீடியன் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்ப வந்து கரெக்டா பார்த்து அக்யூரேட்டா பண்ணுவேன். சோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம விரும்பி லவ் பண்ணி பண்ணும்போது அந்த சாப்பாடோட அவுட்புட் நல்லா வரும், பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதுல நமக்கு ஒரு ஆத்ம திருப்திங்க.
1: ஓகே மேம், நீங்க லவ் பண்ணி குக் பண்ற அப்படின்னு சொன்னீங்க, அதே லவ்வோட எங்க ஓடிஎஃப்எம் நேயர்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க.
0: நம்ம இல்லத்தரசிகளுக்கான டிப்ஸ் என்னன்னா வந்து சமையல் குறிப்பு. இப்ப வந்து பொதுவா நம்ம இந்த சாம்பார் புளிக்குழம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் செய்யும் போது நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம ரெடிமேடா கிடைக்கிற மசாலா தான் அதிகமா யூஸ் பண்றோம். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ஒரு ஒன் வீக் வரைக்கும் நல்லா இருக்கும் வச்சுக்கோங்களேன், பட் நம்ம ரிப்பீட்டடா அதே மசாலாவை யூஸ் பண்ண என்ன ஆகும், அந்த சாம்பார் டேஸ்ட் நமக்கு போர் அடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடும். சோ நம்ம வீட்லயே வந்து இன்ஸ்டன்டா ஒரு சின்னதா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த மசாலா வந்து மேல ஆட் ஆன் ஃபிளேவர் மாதிரி நீங்க வந்து போட்டு விட்டீங்கன்னா அந்த சாம்பாரோட ஸ்மெல்லே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அவுட்புட் நல்லா வரும். பசங்களுக்கு கூட கொஞ்சம் ஊத்தி நல்லா சாப்பிடுவாங்க. சோ ட்ரை ரோஸ்ட்னா மேக்ஸிமம் நம்ம வீட்டுல வந்து அந்த ஐட்டம் இன்கிரீடியன்ஸ் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, மிளகு, தனியா, ஜீரகம். சோ இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம வீட்டுல ஆல்ரெடி இருக்கும், பட் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தனியா எடுத்து வறுத்து நம்ம சேர்க்க மாட்டோம். சோ அதையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா சமையலுக்குமே வந்து ரெடிமேட் மசாலாவோட சேர்த்து இந்த இன்ஸ்டன்ட் மசாலா நீங்க வீட்லயே ட்ரை பண்ணி சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க அரைச்சு போட்டு கூட பாருங்க, உங்களுடைய சமையலோட ஃப்ளேவர் வேற லெவல்ல இருக்கும்.
1: சூப்பரான ஒரு டிப்ஸ் சொன்னீங்க. சாங்ஸ் எல்லாம் கேப்பீங்களா?
0: ஆமாங்க, கண்டிப்பா.
1: ஓகே மேம், உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக ப்ளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
0: ஒரு நல்ல பாட்டா போடுங்க.
1: உங்களுக்கான ஒரு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
0: ஓகேங்க, இந்த வாய்ப்பு கொடுத்த ஓடிஎஃப்எம்க்கு என்னுடைய நன்றிகள்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: உங்களோட பேர் சொல்லுங்க.
1: என் பேர் பிரியா அக்கா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரியா?
1: நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, சூப்பர். இந்த நர்சிங் ஜாப் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஜாப். நீங்க வந்து இந்த நர்சிங் எப்படி செலக்ட் பண்ணீங்க அதை பத்தி சொல்லுங்க. நீங்க ஆசைப்பட்டு போனீங்களா இல்ல வீட்டுல சொல்றதுனால போனீங்களா?
1: ஆசைப்பட்டனால தான் அக்கா போனேன்.
0: ஆசைப்பட்டீங்க, ஓகே. எப்படி வந்து இந்த நர்சிங் போகணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
1: சின்னதுல இருந்து டாக்டர் ஆகணும் நர்ஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். டாக்டர் ஆகத்தான் சான்ஸ் கிடைக்கல, சரி நர்ஸாவது ஆயிடலாம்னு சொல்லி நர்ஸ் ஆகிட்டேன்.
0: எங்க சின்ன வயசுல இருந்தே அப்போ இந்த டாக்டர் நர்ஸ் விளையாட்டுல விளையாண்டுருக்கீங்களா?
1: விளையாண்டுருக்கா.
0: ஓகே, சூப்பர். பாருங்க, இன்ஸ்பயர் ஆகி அப்படியே நர்ஸ் ஆயிட்டீங்க.
1: ஆமா அக்கா.
0: ஓகேங்க, நீங்க ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு?
1: 1 year ஆச்சு அக்கா.
0: 1 year தான் ஆச்சா? ஓகே. இப்ப இந்த 1 year வந்துட்டு நீங்க இந்த நர்சிங்ல வந்துட்டு நீங்க மீட் பண்ண ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க.
1: நிறைய இருக்கு அக்கா, நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து கார்டியோ அட்டாக் அந்த மாதிரி ஒரு இதுல வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்க ஃபேமிலியில இருந்து எல்லாருமே நினைச்சது என்னன்னா அவங்க இறந்துட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்க. பட் டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே சேர்ந்து போராடி ஒரு 5 minutes அவங்களுக்கு வந்து அந்த சிபிஆர் எல்லாமே பண்ணி நாங்களே நினைச்சோம் அவ்வளவுதான் அவங்க இனி வரமாட்டாங்க அப்படின்னு. ஆனா டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து போராடினால அவங்க உயிரோட வந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து என்னால மறக்கவே முடியாது.
0: ஓகே, அப்போ அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் வந்துட்டு எவ்வளவு கிரிட்டிக்கலா இருந்தாலும் ஒரு உயிரையே காப்பாற்றக்கூடிய ஒரு உன்னதமான வேலையை செய்றீங்க. உங்களுக்கு ஓடிஎஃப்எம் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ அக்கா.
0: ஓகேம்மா, இப்ப வந்து இந்த நர்சிங் ஜாப்ல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து நீங்க என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா பேஷண்ட் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப கஷ்டத்தோட வருவாங்க. ஆனா அவங்க வெளியே போகும்போது ரொம்ப சிரிச்சுட்டு நாங்க போயிட்டு வரோம் அந்த மாதிரி எல்லாம் சந்தோஷமா சொல்லிட்டு போகும்போது எங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். ஐயோ, நம்ம பார்த்து பேஷண்ட் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா போறாங்களே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணும். மைனஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா, ஒவ்வொரு பேஷண்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா பேசுறவங்களா இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்கன்னு பார்த்தா மூஞ்ச காமிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு எந்த சைடு நின்னு பேசுறதுன்னே தெரியாது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளால பேச முடியாது. அந்த இடத்துல ரொம்ப அமைதியா போகணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: ஓகேமா, ரொம்பவே அருமையா சொன்னீங்க. அஸ் அ நர்ஸா இருக்கீங்க, நீங்க ஊட்டிஎஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க.
1: டிப்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டு இந்த கோல்டு வாட்டர் கோல்டு ட்ரிங்க்ஸ் எதுவுமே எடுத்துக்கூடாது. ஹாட் வாட்டர்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஜூலை ரெயின் சீசன்ல வந்துட்டு நம்ம வந்து ஸ்கூல் போற குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஹெல்த்தியா நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த ராகி கஞ்சி, ராகி சப்பாத்தி, ராகி களி அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு இப்பத்துல இருந்தே ஹெல்த்தியா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வளர வளர அந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். சோ இந்த ராகி அந்த மாதிரி இதெல்லாம் கொடுங்க அவங்களுக்கு.
0: ஓகேமா, இப்ப நீங்க நர்ஸா இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். இப்ப நிறைய பேர் ஒரு லைட்டா ஒரு ஃபீவரோ இல்ல ஒரு ஹெட்ஏக்கோ வந்துச்சுனாக்கா செல்ஃப் மெடிசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் ஷாப் போயிட்டு ரொம்ப ஹெட்ஏக்கா இருக்கு இல்லனாக்கா ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானா மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அது வந்து அட்வைசபிள் இல்ல. சோ இந்த செல்ஃப் மெடிசன் குறித்து நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன?
1: இப்ப தலைவலினா தலைவலிக்கு ஒரு டைப் ஆஃப் டேப்லெட் இருக்கும். நம்மளுக்கு தலைவலி ஏன் வருதுன்னா ட்ரெஸ் மூலமா வரும். நம்மளுக்கு கோல்டு, அப்புறம் நம்ம சரியா தண்ணி எடுக்கல, சரியா தூங்கல, அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு தலைவலி வரும். எதுனே தெரியாம நம்ம டேப்லெட் எடுத்தா அதோட விளைவு வந்து நம்மள வந்து ரொம்ப பாதிக்கும். சோ அந்த மாதிரி நம்ம வந்து டேப்லெட்ஸ் எடுக்காம நம்ம வந்து இப்ப ஒரு தலைவலி நம்மளுக்கு ரொம்ப ஹெவியா வருது, கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கான டாக்டர்ஸ் போய் பார்த்து அதுக்கான சொல்யூஷன் என்ன, டேப்லெட் எடுக்கலாமா இல்ல வேற ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சோ அந்த செல்ஃப் மெடிசன் அப்படின்றத வந்து அவாய்ட் பண்ணறது ரொம்பவே நல்லது.
0: நீங்க ஜாப் முடிச்சுட்டு வீட்டுல போய் உங்களோட ஹாபிஸ் என்ன?
1: நான் டிவி பாப்பேன், தூங்குவேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன் வீட்டுல.
0: மூவிஸ் எல்லாம் பாப்பீங்களா?
1: பாப்பாக்கா.
0: உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
1: அலைப்பாயுதே மூவில இருந்து சிநேகிதனே சாங் போடுங்க.
0: அந்த சாங் ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமாக்கா, ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, உங்களுக்கான அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ அக்கா.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பரஸ்பரம் ஒத்துழைக்க வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மனித விலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இது தொடர்பான கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து அமைச்சர் பேசினார். மனித விலங்கு மோதல் சர்வதேச பிரச்சினையாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூட வகுப்பறைகள் மற்றும் நியாயவிலைக் கடைகளை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று திறந்து வைத்தார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணிகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
1: அரசு பள்ளிகளை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசின் PM-SRI திட்டத்தின் நிதி பயன்பாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆந்திரா.
0: சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை சோ சண்முக சுந்தரம், தாராபுரம் காமாட்சி, குன்னூர் கீர்த்தனா, மேட்டுப்பாளையம் பூமிகா, வெள்ளலூர் நவீன், கரூர் நிஷா, கருமத்தாம்பட்டி மாலினி, வெள்ளிப்பாளையம் சுரேஷ், ஊத்துக்குழி தருண்.

0: அடுத்த கேள்வி. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடந்த நிகழ்ச்சியில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட எத்தனை அதிநவீன போர்க்கப்பல்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார்? கேள்விக்கான சரியான பதில் 3. INS துனகிரி, INS ஆக்ரோ, INS சன்சோதன். சரியான பதிலளித்த நேயர்கள் பொள்ளாச்சி கலா, சென்னை முகிலன், கோவை வரலட்சுமி, திருப்பூர் கவிதா, விளையங்காடு சாந்தி, மஞ்சூர் சகாயநாதன், சூலூர் வடிவழகி, துடியலூர் அந்தோனி. அடுத்த கேள்வி. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் என்ற விருதனை வழங்கி கௌரவித்த நாடு எது? சரியான பதில் ஸ்லோவாக்கியா. சரியான பதில் அளித்த நேயர்கள் மேல்கூடலூர் தாரிகா, கோயமுத்தூர் மேனகா, எடக்காடு மணி, பாத்திமா நகர் வினோத், சத்தியமங்கலம் தீபக், ஹெல்கில் குணவதி, சங்ககிரி ராதா, தாம்பட்டி மீனாட்சி, மதுரை மணிநகரம் எஸ் ஐஸ்வர்யா. அடுத்த கேள்வி. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சூரிய சக்தி வாயிலாக பெறப்படும் மின்சாரத்தை பயன்படுத்தி 3000 குடும்பத்தினர் கடந்த மே மாதம் பூஜ்ய மின்சார கட்டணத்தை பெற்றுள்ளனர்? சரியான பதில் ஒடிசா. சரியான பதில் அளித்த நேயர்கள் அவினாசி, காந்திபுரம், பிரபுதேவி, ஸ்ரீசாய், திருப்பூர் வெள்ளையங்காடு, கீர்த்தி, மகேஸ்வரி, ஹரிஸ், கணக்கம்பாளையம் கதிர்வேல், சிம்ஸ் பார்க் மலர்விழி, மசினங்குடி காயத்ரி, பவானி கோகிலா, வேதாரண்யம் சரஸ்வதி, பந்தலூர் ராஜாத்தி, நீலகிரி பிரியங்கா. அடுத்த கேள்வி. உலகக்கோப்பை கால்பந்து தொடர் 23rd சீசன் லீக் போட்டியில் கத்தார் அணியை வீழ்த்தியதன் மூலம் எந்த அணி உலகக்கோப்பை வரலாற்றில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் கனடா. சரியான பதிலளித்த நேயர்கள் கரிமலை ராஜா, மத்தம்பட்டி சரளா, அமராவதி நகர் கிரிஜா, பாலக்காடு முகிலன், காட்பாடி தாமோதரன், நொய்யல் ஸ்ரீஜா, திருப்பூர் ஆதிரை. மூன்று கேள்விகளுக்கு மேல் சரியான பதிலளித்த நேயர் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு. அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த நேயர் சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன். தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள். அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கேள்வி. உலகின் மிக பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொண்ட நாடு எது? கேள்வி மீண்டும் ஒருமுறை. உலகின் மிக பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொண்ட நாடு எது?
1: சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதில் அளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300019108. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும். என் கேள்விக்கு

நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோடு கூட சேர்ந்து இன்றைய தலைப்பு சகோதர சகோதரிகளின் உறவின் முக்கியத்துவம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 296678 மற்றும் 9344901018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நேயர்களுக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள். நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வரவங்க ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு தனியான ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இதுல வந்து ஓல்டு காலர்ஸ்ல இந்த நம்பர் கூப்பிடாதீங்க, நியூ காலர்ஸ் மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க கூட பேசி பாடல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நியூ காலர்ஸ்க்கான நம்பர் 8300191018. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட தலைப்பு மீண்டும் ஒரு முறை சகோதர சகோதரிகளின் உறவின் முக்கியத்துவம். இது குறித்து நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட முதல் பாடல் வேல் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு சகோதர சகோதரர்களின் உறவின் முக்கியத்துவம். இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966671 மற்றும் 9344901018 என்ற எண்களுக்கும், புதிய நேயர்கள் 8300019101018 என்ற எண்களுக்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு அது கூட சேர்ந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டாபிக் ஒன்று வந்திருக்கோம், சகோதர சகோதரிகள் கூட நம்ம உறவோட முக்கியத்துவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லைஃப்பில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மீட் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து நம்ம கூட பிறந்தவங்க தான். நம்மளோட விளையாட்டில் ஒரு பார்ட்னராக இருக்கட்டும், சண்டை போடுறதுக்கு ஒரு பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஷேர் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நம்ம கூட ஃபஸ்ட்டு பார்ட்னராக இருக்கிறது வந்து நம்ம கூட பிறந்தவங்க தான். நிறைய விஷயத்தில் சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷமே அந்த சண்டைகள்லாம் மறந்து நம்ம அவங்க கூட பேசிடுவோம், ஜாலியாக இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம், அவங்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம். நமக்கு மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு இளையவங்களாக இருந்தாலும் சரி, நிறைய நம்ம கூட கற்றுக்குவோம். ஸோ அதை பற்றிலாம் நேயர்கள் உங்களுடைய அந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட அழகாக ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளர் பிரீத்திக்கு உற்சாகமான காலை இனி வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாட்சி கொடுக்கிற விஜயன் பேசுறேன் மேடம். நலமா இருக்கிறீங்களா?
0: இனிய காலை வணக்கம், நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் உற்சாகமா இருக்கிறேன். நம்ம ஊட்டி பெண்கள் கேட்டது எனக்குமே ஆனந்தமா இருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு டாபிக்
0: கொடுத்துருக்கேன்,
1: அந்த டாபிக் நான் இப்போ சொல்றேங்க.
0: சொல்லுங்க.
1: எங்க வீட்டுல வந்து நாலு பசங்க, நாலு பொண்ணுங்க.
0: ஓகே, உங்க கூட பிறந்தவங்களா?
1: ஆமா, என் கூட பிறந்தவங்க. எங்க அண்ணன் தான் பேரு சதானந்த். அதுக்கு அடுத்து தான் நானு.
0: ஓ, நீங்க செகண்டா?
1: செகண்ட். தேர்டு வந்து தங்கச்சி விஜயலட்சுமி. ஃபோர்த்து ஈஸ்வரி, வெங்கடேசன், சிவகுமார். இப்படி நாலு பேர் இருந்தாங்க. நாலு பிரதர்ஸ், நாலு சிஸ்டர்ஸ்.

0: ஒரு தம்பி வந்து ஒசூர்ல இருக்கிறபடி எங்க அண்ணா வந்து 81 போன ஒரு காலமாகவும் இது வரைக்கும் இன்னும் வரல.
1: இந்த உறவுகளோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லவே மாட்டேன்றீங்க.
0: உறவு முக்கியத்துவம் என்னன்னா, என்னதான் நம்ம எவ்வளவுதான் சொந்த பந்தம் இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவங்க தான் நம்மளுக்கு முக்கியம். ஒரு கஷ்டமாவும் வந்து முதல் இடத்துல நிக்கிறது நம்ம உறவுகள் தான். அதுக்கு அடுத்ததான் மத்தவங்க எல்லாம் வராங்க. உறவுகள் தான் முதலிடம்.
1: ஓகே, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
0: எனக்கு படம் நாளை நமது பாடல் ஒண்ணு, அதேதான் நாளை நமது நம்பி அந்த பாடல் கொடுங்க.
1: ஓகே, ரொம்ப பிடிக்குமா இந்த பாடல்?
0: ஆமா மேடம், இந்த பாடல் வந்து எங்க அண்ணாரு காணாம போனதுனால நாளை நமதுல இந்த அண்ணன் தம்பி ஒன்னா சேருவாங்க. அது மாதிரி நானும் எங்க அண்ணன் வந்து எப்படி
1: உங்க அண்ணனுக்காக இந்த பாடல், உங்களுக்காகவும் உங்க கூட பிறந்தவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டு நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: என் தாய் வீடான ஊட்டி பண்பலைக்கும் காலை வணக்கம். அன்பான அன்பு சோதிக்கும் இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: மதுரையில இருந்து ஆன்சனிங்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: ஊட்டி பண்பிலையோட இணைந்து இருக்கமா, அதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். சிந்திக்க வைக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாருமே தினந்தோறும் 11 o'clock ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டான டைட்டில் கொடுக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. அதற்காக நன்றியும் கூட. அந்த சகோதரத்துறையின் முக்கியத்துவம் கேட்டிருக்கீங்க. அந்த சைல்டுல இருக்க குழந்தை பருவத்துல ஒற்றுமை இருந்து இப்ப எல்லாம் ஒரு திருமணம் முடித்த ஒரு காலகட்டங்கள்ல இருந்து ஒரு சேஞ்ச் ஆயிருது கண்டிப்பா எல்லா ஃபேமிலியிலுமே. ஆமா, அந்த ஒரு காலகட்டங்கள் தான் எல்லாரும் திருமணம் முடித்து போய் ஆண்கள் திருமணம் பிடித்து போய் தங்கை அக்காமார்கள் திருமணம் பிடிச்சு போய் ஒரு உறவுகள் வந்து ஒரு பிரிவினையாத்தான் இருக்கு. ஆனா அந்த உறவுகள் பிரிவினை இல்லாம ஆக்குறதுக்கு ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சியில எடுத்துக்கலாம். ஏன்னா பல ஆண்டுகளாக கூட பிறந்த சகோதரர்கள் பேசாம இருப்பாங்க. ஆனா அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு காரியம்னா இன்வைட் பண்ண வந்தா ஏற்றுக்கிறணும். ஏன்னா ஆனா அவங்களோட மன்னிப்பை குறைச்சிட்டு தானே அவர் நம்ம வீட்டுக்கு யதார்த்தமா வர்றாங்க. இனிமேல் கூட அம்மா சொல்லுவாங்க, இனிமேல் கூட பிறக்க போறோமாப்பா, இனிமேல ஒரு தாய் வயிற்றுல நீங்க பிறக்க போறீங்களா, யான் இருக்கிற வரைக்கும் ஒற்றுமையா இருங்க, இல்லாதப்பையும் ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க எங்க குழந்தை திரேசம்மா. அதனால எந்த ஒரு பாவனை ஒரு மனத்தாங்கள் வந்தாலும் அந்த சகோதரத்தின் சொல்லி அல்லது சகோதரிட்டிங்கிறது சரி, ஒரு ஒரு பாசிட்டிவான ஏற்றுக்கரணும். ஒரு காலகட்டங்கள் ஒரு மனத்தாங்கள் மனஸ்தாபங்கள் இருந்தாலுமே கூட ஒரு காலகட்டங்களை வந்து இணைஞ்சுக்கரணுங்க தான் என்னுடைய கருத்து.
0: ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: அதற்கு ஒட்டிய பாடல் டைட்டில் கேட்ட ஒரு ஒட்டிய பாடல் வந்து சோரி, இந்த தர்மிய தந்திரை படத்துல மலேசிய வாசுனையா அப்படி ஒரு கண்ணீர் மழை அந்த பாடல் கேட்டா அழுக வந்துடும். ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு, என்னுடைய தங்கைக்காண்டி இந்த பாடல். நன்றி சார்,
0: தேங்க்யூங்க. உங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமருக்கு நன்றி. தொடர்ந்து நேந்திரங்கள், இது உங்கள் ஒட்டியா 101.8. இங்க எல்லாமே சம்ம ஹிட்டு.

0: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம், நலமா இருக்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாங்க தர்மபுரி மாவட்டம் உளவர்சன் தெரியல வானொலி பிரியர் முனிப்பு தான் பேசுறோமா.
0: ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நீண்ட இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சியில பங்கேற்று ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாம நல்லா இருக்கிறோம், நிகழ்ச்சிக்கு ரொம்ப மகிழ்ச்சியா
0: இருக்கிறேன்.
1: ஒரு அண்ணன் தம்பி ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவை பத்தி தலைப்பு அறிப்பான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அது எப்படி சொல்றேன், எங்க கூட பிறந்த 5 பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர். அது எங்க சிஸ்டர் கடைசி பெண் பிள்ளை. அது எப்படின்னு சொன்னா, நம்ம இருக்கின்ற காலகட்டம் வரை நல்லா பாசமாகவோ நல்லா அன்பு உறவோட அப்படியே தொடர்ந்து பயணிக்கணும். அப்பதான் அவங்க வீட்டுல இருந்து நம்ம ஒரு பொண்ணு எடுக்கிறோம், நம்ம நம்ம வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கொடுக்கறோம். அந்த தொடர் நம்மளுக்கு பிறகளுடைய தொடர்ந்து அந்த பயணிக்கு அப்படியே உறவுகள்.
0: ஓகே,
1: அது அண்ணன் தம்பி உறவுகள், அப்புறம் அக்கா தங்கச்சி உறவுகள் தொடர்ந்து அப்படியே பயணிக்கும். அதே மட்டும் நம்ம பிறப்பது ஒரு மாதிரி இருக்கின்ற காலங்கள் நம்ம சிறப்பாகவும் யாருக்கு எதை தொந்தரவு முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஏதாவது கோபம் பேசினா கூட நாம அனுசரிச்சு அவங்க தொடர்ந்து பயணிக்கணும். எப்போ அன்பு பண்பு பாசமா இருக்கணும்.
0: ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
1: அதுதான் நம்ம கூட பிறந்த, ஏன்னா மனிதன் பிறப்பது ஒரு முறை இருக்கின்ற காலங்கள் நம்ம சிறப்பாகவும் யாருக்கு எந்த கஷ்டம் இருந்தா கூட அவங்களுக்கு கஷ்டம் இருந்தா கூட நாம உறுதுணையா இருந்து நம்ம தொடர்ந்து பயணிக்கணும்னு சொல்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து கூட.
0: ஓகே, சூப்பரா சொன்னீங்க. என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: ஆனா படம் வந்து உயிரே உனக்காம, உயிரை உனக்காக பன்னீர் நாள் இந்த பூக்கள் மேல சிரிக்க. இந்த சாங்க ரொம்ப அற்புதமா இருக்கும், அப்படி காற்று தோன்றும் உங்களுக்கும் ஊட்டி வானொலி உறவுகளுக்கும்.
0: ஓகேங்க, தேங்க்யூ. உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாட்டு காற்றடையில வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் நேர்களே, இன்றைய தலைப்பு சகோதர சகோதரிகளின் உறவின் முக்கியத்துவம் குறித்து. நேர்கள் எல்லாரும் ரொம்பவே சூப்பரா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், கும்பகோணம் ராமஜெயநகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். தலைப்பு கேட்டீங்களா?
1: சகோதரன் சகோதரிகள் உறவின் முக்கியத்துவம் வந்து, எனக்கு வந்து ரெண்டு தங்கச்சி, எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க.
0: ஓகே.
1: தங்கச்சியில பெரிய தங்கச்சி வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க. எங்கேயும் எனக்கு வந்து முடியாத பார்வை இல்லாம இருக்கிறதுனால எங்கேயாவது வெளியில போனாக்கா அழைச்சிட்டு போவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம உறவுகள்கிட்ட வந்து ஏதோ விட்டு கொடுக்குற மனப்பான்மை நம்ம கத்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து ரெண்டு கூட எடுத்துக்கிட்டா கூட நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து அது வந்து நம்மளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். நம்ம அந்த மாதிரி இது பண்ணாங்கன்னாக்கா நம்ம வந்து சகோதரன் சகோதரி, நம்ம நம்ம தம்பி தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம தங்கச்சி தானே, நம்ம அக்கா தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதை செய்யாம எனக்கு எனக்கு இதுதான் வேணும், எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த உறவும் நம்ம அதை அண்ணன் தங்கச்சி உறவோ இல்லை வந்து அக்கா தங்கச்சி உறவோ எதுவுமே நம்மளுக்கு வராது. அதனால என்ன, நம்மளை பார்த்தாலே தூரமா போயிடுவாங்க, இவங்கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாம நம்ம சின்ன வயசுல எப்படியோ நம்ம சின்ன வயசுல வீட்டுல எல்லாம் சண்டையெல்லாம் எல்லாத்துக்குமே சண்டை நடக்கும்,
0: சண்டை போடாத வீடே இருக்காது இல்லையா?
1: ஆமா, சண்டை நடக்கும். அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காம நம்ம நம்ம அண்ணன், நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா, நம்ம தம்பி அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா ஒண்ணு கூடி ரொம்ப நம்ம நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம எல்லாருமே ஒன்னா பிறந்திருக்கோம் இல்லையா? அதனால வந்து நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்.
0: ஓகே, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: எனக்கு உதயகீதம் படத்துல இருந்து தேனே தென்பாண்டி மீன் அந்த பாட்டை கொடுங்க.
0: ஓகேங்க, நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: நன்றி.

0: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு.
1: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
0: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
1: பழுதடைந்த மின் சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
1: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
0: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
2: நேயர்கள் அனைவரையும் ஒரு கூட்டு கிளியாக பாவித்து சகோதரத்துவத்துடன் தலைப்பு தந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் நோட்டி பண்பலை அழிப்பாளர் அவர்களுக்கு நண்பகல் வணக்கங்கள். நலம் நலமறிய அவள்.
1: இனிய வணக்கம். நலமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க எல்லாரும் சேமமா இருக்கிறோம். நிலையத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் சேமமா இருக்காங்க. இங்கேயும்
2: தெரிஞ்ச உங்களுடைய தலைப்புக்கு நான் சொல்றது, ஒரு காலகட்டத்துல வந்து துளிர் விட்டு தளிர் விட்டு அப்புறம் வந்து அது வந்து பெரும்பெரும் விருட்சமாய வளர்ந்து தலைக்கு ஓங்கியது பாசம், சகோதர பாசங்கிறது. ஆமா பாருங்க, தானாட மறந்தாலும் சதையாதன் என்பார்கள், தாழாத பாசத்தில் அண்ணா என்பாவை பார்த்து அப்படிலாம் இருந்தது ஒரு காலத்துல. இப்போ வந்து ஏதாவது ஒரு வெப்ப அலை வீசுற மாதிரி சகோதர அலை வீசுறது. ஏன்னா வந்து இப்ப சாதாரணமா வந்து நம்ம சகோதரத்துவத்தை வந்து நாம எடுத்துக்கலாம்னா அதுல வந்து சொத்து சுகம் இருக்கிற பாத்தீங்களா, அங்கதான் வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றது. மற்றபடி அன்பை மட்டும் பரமாறி மரியாதையை பரமாறி கொண்டிருக்கும் சகோதரத்துவத்தில் என்றைக்கும் இடர்பாடே இல்லை.
1: ஓகே, சூப்பரா சொன்னீங்க. என்ன பாடலோட வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு?
2: எனக்கு இன்னைக்கு வந்து அந்த சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் பாடல் தான். நான்கு சகோதரர்கள் அதாவது மூத்த அண்ணன் பாடுறாரு, நம்ம தம்பிகளையும் தம்பி குழந்தைகளையும் மனைவியையும் தொழுந்தி எல்லாரையும் புகழ்த்தி அவங்களை வந்து அனுசரித்து அரவணைத்து பாடுகிறார். அன்பு சகோதரர்கள் படத்திலே கண்டசாலா பாடியிருப்பாரு. இந்த பாடல் வந்து கண்டசாலாவோட கடைசி பாடல். பாடலுக்கு வாய்ப்பு நடித்திருப்பார் எஸ் பி ரங்காராவ். படத்தோட பிற அன்பு சகோதரர்கள் அந்த பாடலை உங்கள் கைங்கரத்தில் நீங்களும் நானும் நிலைத்தாரும் நேயர்களும் சேர்ந்து கேட்க விரும்புகிறேன். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசினேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. நீங்க பாடிக்கிட்டே இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு தலைப்பு வந்து சகோதர சகோதரின் உறவுகளோட முக்கியத்துவம் என்பது குறித்து நேர்கள் சூப்பரா உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அருமையா பதிவிட்டீங்க. இந்த சகோதர சகோதரிகள் உறவு என்பது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு உறவு. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம மீட் பண்ற ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, நம்ம ஷேர் பண்ணிக்கிறது, ஒரு சண்டை வந்தாலும் உடனே ஒரு கொஞ்ச நேரத்தில் போய் நம்ம சமாதானமா பேசிடுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கிறோம். இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கறது. இந்த விட்டு கொடுத்து போனாலே நம்ம வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த உறவுகள் வந்து நினைத்திருக்கும். சின்னதாக இருக்கும் பொழுது நமக்கு சண்டை போடுவோம், திரும்பி பேசிடுவோம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சண்டை போட்டால் நிறைய பேர் அதை மனசில் வச்சுட்டு நம்ம கூட பிறந்தவங்ககிட்டயே பேசாமல் இருப்போம். ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி வந்து நம்ம அவங்களை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி கேட்டுருக்கிற நேர்கள் யாராவது அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் அவங்க வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணியிருந்தாலும் நம்ம கூட பிறந்தவங்க அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம அம்மா அப்பா கருத்து அவங்க தான் நமக்காக இருக்கிறவங்க. ஸோ அந்த தப்பெல்லாம் வந்துட்டு மன்னிச்சுட்டு மறந்துட்டு மன்னிக்கிறது தான் வந்து மனுஷனோட ஒரு உயர்ந்தமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க செஞ்ச தப்பை மன்னிச்சுட்டு ஏன்னா அடுத்த நொடி வந்து நமக்கு நிச்சயமில்லாத வாழ்க்கை, திரும்ப நம்ம அவங்கள பார்ப்போமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான். ஸோ அதனால அவங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சுட்டு அவங்க கூட பேச ட்ரை பண்ணுங்க. அந்த உறவுகள் வந்துட்டு இந்த காலத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வீட்டில் இருக்க சின்ன

0: குழந்தைங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த உறவுகளோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டவே நிகழ்ச்சியோட நிறைவு நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் திருப்தி மேடம் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம், நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, லாஸ்ட் காலா வந்திருக்கீங்க, தலைப்பு கேட்டிருப்பீங்கல்ல?
1: ஆமா ஆமா, எனக்கு வந்து ஒரு அக்கா, நாங்க ரெண்டு பேர் தான் எங்க குடும்பத்துல. என்னதான் வந்து சண்டை போட்டிருந்தாலும் அந்த ஒரு தொப்புள் குடி உறவு என்று கூறுவார்கள். அதே மாதிரி இந்த ஒரு கல்யாணம், காது குத்து, பூப்பு நீராட்டு விழா ஏதாவது ஒன்னா இருந்தா கடைசி கட்டத்துல கூப்பிட்டு ஏதாவது பேசி சமரசம் செய்து வச்சு, ஆமா, நம்மள கூப்பிடாம இருக்க முடியாதே, வந்தே ஆகணும் அப்படின்னு. ஆமா, இதெல்லாம் எங்க பாக்கலாம்னா நம்ம கிராமத்துல பாக்கலாம் மேடம். விட்டு கொடுக்க மாட்டாங்க மேடம். இன்னைக்கு வந்து அக்கா தங்கச்சி எல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கட்டும், விட்டு கொடுக்க மாட்டாங்க.
0: ஆமா,
1: ஒரு நேரத்துல சண்டை போட்டிருந்தாலும் ஒரு நேரத்துல ஏ என் தம்பி அப்படின்னு பாக்க, எங்க அக்கா நான் விட்டு கொடுக்க மாட்டேன்
0: அப்படின்னு.
1: ஆமா, அவ்வளவு உறவுகள் இருக்கு மேடம். இதுக்கு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம அந்த கிழக்கு ஜிமையில படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆமா, அதுல நல்ல அந்த கிளைமேக்ஸ் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆமா, அதனால வந்து இன்றைய இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்னன்னா, இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் கூட்டி போய் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும் மேடம்.
0: ஆமா கண்டிப்பா, ஏன்னா யார் யாருக்கான உறவுகளே தெரியாது இல்லையா? பொதுவா எல்லாரையும் ஒரு அங்கிள் ஆன்டின்னு கூப்பிட்டுறாங்க. இவங்க நமக்கு என்ன ஆகணும் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியறது இல்ல. சோ கண்டிப்பா அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இல்லீங்களா?
1: ஆமா, அப்பா அம்மா சித்தி சித்தப்பான்னு போய் நம்ம வந்து உறவு முறைகளை வந்து நம்ம இன்றைய தலைமுறைக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்தாத்தான் வர்ற தலைமுறை வந்து நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பா, நம்ம கூட்டிட்டு போய் காட்டலனாலும் அட்லீஸ்ட் ஒரு போன்லயாவது நம்ம அவங்க கூட பேச வைக்கலாம் இல்லீங்களா?
1: ஆமா ஆமா.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. என்ன பாடலோட வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: நன்றி
0: மேடம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12 மணி. எமது நிலையத்திலிருந்து இன்று நாள் முழுவதும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிரியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சில். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சில். 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம் தர்மமே வாழ்க்கையின் இமய சிகரம் தமிழ் உரை. தொடர்ந்து பேராசிரியர் நல்லத்தம்பி அவர்களின் இலக்குகளை நிர்ணயங்கள் நூல் விமர்சனம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. நான் யார் இந்த நிகழ்ச்சியில் நான் யார் என்ற விளையாட்டு. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட் த கமலு படுமொழி பாடல்கள். 7:00 திரைகானம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் பூண்டு சாகுபடியில் உயர் தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயி சுஷீலா அவர்களுடன் நேர்முகம். கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் விஎல் குமார் விஎல் வி சுதர்ஷன் ஆகியோரின் வயலின் இசை. ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். எமது நிலையத்திலிருந்து இன்று நாள் முழுவதும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

நேயர்களே, இன்று உலக எரிசக்தி தற்சார்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. மாற்று மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும், புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைக்கவும் நுகர்வோர் ஆற்றல் மையத்தால் 2006 இந்த தினம் தொடங்கப்பட்டது. சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல் மற்றும் நீர் மின்சாரம் போன்ற பசுமை ஆற்றல் வளங்களை நோக்கி உலக நாடுகள் மாறுவதை ஊக்குவிப்பதை இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். ஒவ்வொரு ஆண்டும் July 10 அன்று கடைபிடிக்கப்படும் இத்தினம் பிற நாடுகளின் எரிபொருள் இறக்குமதியை சார்ந்திருக்காமல் ஒரு நாடு தனது சொந்த ஆற்றல் தேவைகளை தானே நிறைவு செய்யும் தற்சார்பு நிலையை வலியுறுத்துகிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும், புவி வெப்பமயமாதலை தடுத்து நிலையான வளர்ச்சியை எட்டவும் தூய்மையான எரிசக்தி பயன்பாடு ஒன்றே சிறந்த தீர்வாகும். எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதுடன் பசுமை ஆற்றல் கண்டுபிடிப்புகளை ஆதரித்து பலமான எதிர்காலத்தை படைக்க இந்நாளில் நாம் உறுதியேற்போம். சிக்கனமாய் எரிசக்தி பயன்படுத்துவோம், தற்சார்பு பாரதத்தை ஒன்றிணைந்து உருவாக்குவோம்.

உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.

0: We end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12:10.

0: சிநேகிதியே, இந்த நிகழ்ச்சி மகளிருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நம்ம சொன்ன உடனேயே ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். அவங்க என்ன நம்மளுக்கு டிப்ஸ் தர போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி நம்ம டிப்ஸ் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த டிப்ஸ் ஆனது அழகு குறிப்பாக இருக்கலாம், சமையல் குறிப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஹெல்த் டிப்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மற்றவங்களுக்கு பகிரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற டிப்ஸ் எல்லாமே கொடுக்குற சூப்பரான ஒரு மகளிருக்கான நிகழ்ச்சி தான் இது. நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு ஸ்நேகிதி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க. சூப்பர், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேங்க மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: ஆமாங்க, நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சூப்பருங்க, சொல்லுங்க, என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: அதாவது மேடம், தோசை மாவு இருக்கு இல்லீங்களா, அதுல வந்து பட்டர் பீன்ஸ், கறி பீன்ஸ், வேற கலர் பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாத்தையும் அவிச்சு அதுல கொட்டிட்டு தோசைட்டா நம்ம தோசையில கலர் கலரா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
0: ஓகே, சூப்பர். அதுக்கு ஒரு சட்னி சொல்லுங்க.
1: என்ன மேடம்?
0: அதுக்கு ஒரு சட்னி சொல்லுங்க. இந்த சட்னி இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும்.
1: சட்னி வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி பழம், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, வரமிளகாய் எல்லாம் வச்சு அரைச்சு கடுகு பெருங்காயம் போட்டு தாளிச்சு வச்சுட்டா சூப்பரா இருக்கும். நல்லா இது இதுக்கு புளிப்பா நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் வேணா தோசையில ஒரு ரெண்டு மூணு மிளகாய, பச்சை மிளகாய் அரைஞ்சு கூட போட்டுக்கலாம் மேடம். அப்புறம் மேடம், இது ராகி பக்கோடா எல்லாம் செய்வாங்க கடையில எல்லாம் படிச்சா
0: சொல்லுங்க.
1: 4 கப்பு கேழ்வரக ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு 1 கப்பு உளுந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ரெண்டையும் அரைச்சிட்டு அப்புறம் வரமிளகாய் போட்டு அதையும் அரைச்சிடணும். ஜீரகம் உங்களுக்கு பிடிச்சா ஜீரகம் போட்டுக்கோங்க, இல்ல சோம்பு தான் பிடிக்குனா சோம்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது போட்டுக்கங்க. இஞ்சி போட்டு அரைச்சிக்கலாம், என்ன வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம், உங்க இஷ்டம் அது. அரைச்சிட்டு நல்லா வந்து உங்க பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் போடுங்க. பொட்டுக்கடலை மாவு 1 கப்பு போட்டு சுட்டு பாருங்க. சான்ஸே இல்ல, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். மெதுவாவும் இருக்கும், பொறுபொறுபொறுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் வந்து நம்ம கேழ்வரகு, கம்பு, சோளம், ராகி, மக்காசோளம் எல்லாம் எந்த தானியமா இருந்தாலும் சரி நல்லா ஊற வைக்கணும். மக்காசோளம் எல்லாம் 2 டேஸ் ஊற வைக்கணும். முதல் நாள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை இருந்துட்டு வேற தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு 4 கப்பு போட்டீங்கன்னா 1 கப்பு உளுந்து பருப்பு போட்டுருங்க, கொஞ்சம் வெந்தயம் போட்டுருங்க. எல்லாத்தையும் ஆட்டி உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட்டு அதுல போட்டு சுடுறதா இருந்தாலும் சுடலாம், இல்ல சும்மாவே சுட்டுட்டு இந்த மாதிரி சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அந்த மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி ஜாசுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும். மாவுனா கொஞ்சம் கடினமா இருக்கும், இது பூ மாதிரி, மல்லிகை பூ மாதிரி வரும். மாதிரி போட்டு ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு அதை அப்படியே ஆட்டிட்டு வாழைப்பழம் இருக்கு இல்லீங்களா, வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் போட்டா நல்லா இருக்கும். செவ்வாழைப்பழம் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு பிடிக்குமோ அவ்வளவு பழம் நீங்க போட்டுக்கலாம். அப்புறம் கரும்பு சர்க்கரையவோ அல்லது கரும்பு வெல்லத்தையோ கொஞ்சம்

0: தண்ணி ஊத்தி ஊற வச்சு வடிகட்டிடணும். அந்த கசடு கிசடு கல்லு இருந்தா போயிடும். அதை வந்து கெட்டிப்பாக காய்ச்சி அதை இதுல ஊத்திடணும். ஊத்திட்டு கொஞ்சம் ஒரு மூடி தேங்காய் பால் போல தேங்காயை அரைச்சு தண்ணி பாலெல்லாம் ஊத்தக்கூடாது, ஏன்னா மாவு லூஸ் ஆகி போயிடும். கெட்டி பால் அப்படி ஊத்திட்டு சுடுங்க. வாழைப்பழ வாசமாகவும் போண்டா குட்டி குட்டி குட்டி போண்டாவா போட்டு கொடுத்துருங்க. வாழைப்பழ வாசம் அடிக்கும் அப்பா, அது ஒரு சாப்பிட்டோம்னா இன்னும் சிலேபி மைசூர் பால் அட்டே சாப்பிட பிடிக்காது, அவ்வளவு டேஸ்டா இருக்கும்.
1: ஓகேங்க, ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கறதுக்கே நல்லா இருக்கு, இனிமையா இருக்கு, கட்டாயமா செஞ்சு பாக்கலாம்.
0: ஆனா தம்பா கோதுமை தான் ஊற வைக்கணும், தம்பா கோதுமை தான் சாஃப்டா இருக்கும்.
1: சரிங்க சரிங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு டிப்ஸ், ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு புது டிப்ஸோட நீங்க வர போறீங்க. ஓகே, அழகான டிப்ஸ். இதே மாதிரி நீங்களும் நிறைய டிப்ஸை கொண்டு வரலாம் எங்களுக்காக, நீங்கள் சொல்லலாம். இனி அடுத்த நேர் தொடர்பு கொள்ளும் முன்பாக நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு அருமையான பாடலை கேட்டுட்டு வரோம், என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் அழகான டிப்ஸ் எல்லாமே சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இனி அடுத்த ஸ்நேகிதி கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஸ்நேகிதி.
1: ஹலோ
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: மேம், நான் கூடலூர்ல இருந்து வர்ஷா பேசுறேன்.
0: ஆ, உங்களை ரொம்ப நாளாக காணாமல் போயிட்டீங்கன்னு நாங்கள் தேடிட்டு இருந்தோம்.
1: கொஞ்சம் பிஸி ஆயிட்டேங்க மேம்.
0: ஓகே சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க?
1: டிப்ஸ் வந்துட்டு குழம்புல உப்பெல்லாம் ஆயிடுது இல்லைங்க மேம்.
0: ஆமாங்க, அது எப்பவுமே ஆகிருதான் லேடிஸ்க்கு.
1: உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா தக்காளி இருக்கு இல்லைங்களா, தக்காளி அரைச்சு ஊத்திலாங்க மேம். அப்படி இல்லைன்னா கிழங்கு வந்துட்டு நல்லா மசிச்சு போடணுங்க மேம், வேக வச்சு.
0: கிழங்கு வேக வச்சு மசிச்சு அதுல
1: சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு உப்பு கண்ட்ரோல் பண்ணுவாங்க மேம்.
0: அது இல்லாட்டி தக்காளி அரைச்சு ஊத்திக்கலாம்.
1: ஆமாங்க மேம்.
0: என்னன்னா, நம்ம ஆல்ரெடி புளிப்பா வந்து குழம்பு வச்சிருப்போமா, இன்னும் கொஞ்சம் தக்காளி போடும்போது அதிகப்படியான புளிப்பு. விடுதலை கிடைக்கணும். இதே மாதிரி நீங்களும் நிறைய டிப்ஸ் வச்சிருப்பீங்க, சொல்றதுக்கு துடிக்கும் ஆனா சொல்ல முடியாம இருக்கும். அதனால நிச்சயமா நீங்களும் என்ன செய்யலாம்னு கேட்டா 9344-9010-18 அப்படின்னு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். 8300-0019-10-18 அப்படின்ற நம்பரில் சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் வாட்ஸ்அப்பில் கூட சொல்லலாம். வாட்ஸ்அப் வந்து 8300-0019-10-18 இந்த நம்பர் பயன்படுத்தி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் மெசேஜை வந்து சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பதிலாக அந்த டிப்ஸ் எல்லாமே படித்து மற்றவங்களுக்கு சொல்லுவேன். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே நீங்கள் யோசிச்சுட்டே ஒரு சூப்பரான பாடலை கேட்க போகிறோம். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: பாஞ்சாலம் குறிச்சி படத்துலேருந்து அருமையான பாடலை கேட்டீங்க, ரசிச்சிருப்பீங்க. நிறைய டிப்ஸ் எல்லாமே வச்சுருக்கீங்க, சமையல் டிப்ஸ் அப்படின்னுன்னா எதோ குட்டி குட்டி டிப்ஸ் இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய டிப்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்பவே அழகாக பேசிட்டு இருக்கீங்க. இனி அடுத்த ஸ்நேகிதி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஸ்நேகிதி.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கங்க,
0: சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் காந்தாலேருந்து பேசுறேங்க, நித்யா.
0: நித்யா, நித்யா சொல்லுங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் கால் இருந்தீங்கல்ல?
1: ஆமாங்க.
0: ஆமாங்க, இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்குதுங்க, நான் கேட்டுட்டே இருப்பேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் பத்துறது இல்லை, அதனால தான் நான் பண்ணுறது இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சு, நான் அடிச்சு அடிச்சு பார்த்தேன், கிடைக்காது, இன்னைக்கு டக்குன்னு கிடைச்சிருச்சுங்க, ரொம்ப தேங்க்ஸ்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன டிப்ஸ் வச்சிருக்கீங்க இன்னைக்கு?
1: இப்போ நமக்கு அடிபட்டுருச்சுன்னு வைங்க, ரொம்ப ரத்தம் நிற்கவே இல்லை அப்படின்னா, அடிச்சு அடிச்சு பார்த்தேன், கிடைக்காது, இன்னைக்கு டக்குன்னு கிடைச்சிருச்சுங்க, ரொம்ப தேங்க்ஸ்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன டிப்ஸ் வச்சிருக்கீங்க இன்னைக்கு?
1: இப்போ நமக்கு அடிபட்டுருச்சுன்னு வைங்க, ரொம்ப ரத்தம் நிக்கவே இல்லை அப்படின்னா, நல்ல காட்டன் துணியை நல்லா இருச்சு, அந்த அடிபட்டது மேல

0: அப்ப டக்குன்னு நல்லா காஞ்சிரும், மறாதனாலே நல்லா காஞ்சிருக்குங்க.
1: அந்த காட்டன் துணியை கொஞ்சம் எரிச்சுட்டு அந்த புகையை வந்து அந்த
0: அந்த புகையை கொஞ்சம் எரிக்க எரிக்க அப்படியே ரொம்ப புண்ணாயிடுச்சுன்னு வீங்க, அப்படியே அறுத்து ரத்தம் ஊத்துச்சுன்னா நிக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அதை எடுத்து அப்படியே அந்த புகையோட நெருப்போட நல்லா வச்சு கொஞ்சம் டக்கு டக்குன்னு அடிக்கணும். அடிச்சு கொஞ்சம் கிருஷ்ணையில் கொஞ்சம் அது மேல ஊத்தி விட்டோம்னா சீக்கிரம் காஞ்சிருங்க, ரெண்டு நாள்ல காஞ்சிரும்.
1: அப்படிங்களா? புது
0: இன்னொன்னு திருப்பியும் அதே மாதிரி வேற இடத்துல ஏதோ அடிப்படி கிருஷ்ணல் கிடைக்கல, துணி கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த எட்டுக்காலோடைய வலை சிலந்தி வலை இருக்கு இல்லைங்களா, அடிப்பட்டதுமே அந்த கையில அப்படியே சுத்திக்கணும், அது கையிலயோ காலையோ எடுத்து அப்படியே சுத்தி வச்சுட்டோம் நீங்க அந்த ரத்தம் அப்படின்னு.

0: எல்லாம் கொண்டு வாங்க.
1: வரேங்க.
0: ஓகே, தேங்க்யூ.
1: தேங்க்யூ. எனக்காக ஒரு பாட்டு போடுவீங்களா?
0: ஆ, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: மரகதவீனிலிருந்து ஒரு பாட்டு போடுங்க, கண்ணா வா அந்த பாட்டு.
0: ஆ, மரகதவீனிலிருந்து உங்களுக்காக ஒரு பாட்டு கட்டாயமாக நம்ம போடுவோம்.
1: தேங்க்யூ.
0: நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூங்க. ரைட்,
1: தேங்க்யூ.
2: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
3: தேவதைவம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
4: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
2: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் அழகழகான டிப்ஸ் எல்லாமே பரிமாறிட்டு இருந்தாங்க, நம்மளும் கேட்டுட்டு இருந்தோம். ஆரோக்கிய டிப்ஸாக இருந்தாலும் சரி, சமையல் டிப்ஸாக இருந்தாலும் சரி, கேட்கறதுக்கு நிஜமாலுமே நல்லா இருக்குது. அந்த டிப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி கூட பார்த்துருக்கோம். யூஸ் பண்ண டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது அப்படி தான் சொல்லணும். நீங்களும் அப்படி தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான அழகான டிப்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஸ்நேகிதிகள் பரிமாறிக்கொள்கின்ற நிகழ்ச்சி தான் இது. இது ஸ்நேகிதியே மகளிருக்கு மட்டுமான நிகழ்ச்சி. இன்னும் நிறைய ஒரு சூப்பரான பாடலை மட்டும் கேட்க போகிறோம், என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செமஹிட்டு.

0: உனக்காகவே வாழ்கிறேன் படத்திற்காக ஜானகி பாடிய பாடல் அது. சிநேகிதி நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை. சென்னையஞ்சல்
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் ஆனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில்

0: இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் கடைசி நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆங்குஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்தும் அவரிடம் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பேனிஸுடன் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். விளையாட்டுத் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். விளையாட்டு கட்டமைப்பு, தடகள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தியா முன்னின்று நடத்தும் ஒலிம்பிக் போட்டி குறித்தும் ஐபிஎல் பிபிஎல் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக்கொண்டு இரண்டு நாள் பயணமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்க உள்ளார். குழந்தைகள் மேம்பாடு, பள்ளி கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவை ஊக்குவிப்பது, எண்ணியல் கல்வியை வளர்ப்பது, ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி, இணையதள தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டுக்கான கொள்கைகளை வகுத்தல், மக்கள் பங்களிப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் குழந்தைகளின் நலன் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக நித்தி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 6ஆம் தேதி நிலவரப்படி 50.2% மின் விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தூய்மை எரிசக்திக்கான கட்டமைப்பு வலுப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல்களால் மின் உற்பத்தியில் நிலையான நீடித்த வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பது குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், புலிகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதிகளில் மோதலை தவிர்ப்பதற்கான கொள்கைகளை வகுக்குமாறு வலியுறுத்தினார். சிறுத்தை மற்றும் யானைகளால் கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை களைவதற்கான திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை ஒட்டியுள்ள நகர்ப்புறம் மற்றும் கிராமப் பகுதிகளில் மக்களிடையே வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க நீண்டகால செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்த இணையதளம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங், இந்தியாவில் மட்டுமின்றி ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மனித விலங்கு மோதல் பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இதற்கான தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த

0: ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மகாராஷ்டிர மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று கூறினார். 6 மாதங்களில் இதுகுறித்த அறிக்கையை மாநில அரசிடம் குழுவினர் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதா என்று கடனுதவி பெற்ற மாணவி மற்றும் பெற்றோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு, 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
3: டாக்டர் பேரு பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சிட்டாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் பீஸ் கட்டிட்டேன். 1 இயர் பீஸ் வந்து 270,000. 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக. அது இப்ப 6,15,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்க டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
1: ஈரான் நாட்டின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் இமாம் ரிசா வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அவரது மூத்த மகனான சையத் முஸ்தபா கமேனி இறுதிச் சடங்குகளை செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். தமிழகம், கர்நாடகா, கேரளம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹிமாச்சல் பிரதேசத்தில் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மண்டி, ஷிம்லா, சோலன், காங்க்ரா, சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 5-7, 10-3 என்ற செட் கணக்கில் கனடாவின் கேடன்ஸ் பிரேஸ், அமெரிக்காவின் கேட்ரினா ஸ்காட் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை மற்றும் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. லார்ட்ஸில் இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 12:50.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

நம் நாட்டின் பொருளாதாரத்தில் விவசாயத்திற்கு நிகராக ஏன் சில நேரங்களில் விவசாயத்தை விடவும் கிராமப்புற வாழ்வாதாரத்தை தாங்கி பிடிக்கும் ஒரு முக்கிய தூண்தான் கால்நடை வளர்ப்பு. ஆனால் இந்த துறையில் உற்பத்தியாகும் பால், இறைச்சி போன்றவை சரியான முறையில் பதப்படுத்தவும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றவும் நமக்கு நவீன உள்கட்டமைப்பு மிக மிக தேவையாக இருக்கிறது. இதை தீர்ப்பதற்காக இந்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு மகத்தான திட்டம்தான் கால்நடை வளர்ப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி திட்டம். சுருக்கமாக சொன்னால், இது நம் நாட்டின் கால்நடை துறையை அடுத்த கட்ட நவீன யுகத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு மாபெரும் திட்டம். இந்த திட்டம் வெறும் காகித திட்டம் அல்ல. ஆரம்பத்தில் 15,000 கோடி ரூபாய் நிதி உடன் தொடங்கப்பட்டு தற்போது சுமார் 29,610 கோடி ரூபாய் வரை விரிவுபடுத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மிக முக்கிய நோக்கங்கள் 3. 1. பால் மற்றும் இறைச்சி பதப்படுத்தும் திறனை அதிகரிப்பது. 2. விவசாயிகளுக்கு தங்களின் தயாரிப்புகளுக்கு சரியான மற்றும் கூடுதல் விலை கிடைக்க செய்வது. 3. உள்நாட்டு நுகர்வோருக்கு தரமான உணவுப் பொருட்களை வழங்குவதோடு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை ஊக்குவிப்பது. இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் நிதி உதவி பெற முடியும்? 1. தனிநபர் தொழில் முனைவோர் மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் மூலம் பின்வரும் தொழில்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். 1. நவீன பால் பண்ணைகள் அமைத்தல், பால் பதப்படுத்தும் நிலையங்கள், சீஸ் பன்னீர் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்பு ஆலைகள், இறைச்சி பதப்படுத்தும் நிலையங்கள், கால்நடைகளுக்கான தரமான தீவன உற்பத்தி ஆலைகள் மற்றும் கால்நடை நோய் தடுப்பூசி தயாரிக்கும் உள்கட்டமைப்புகள் போன்ற பல்வேறு நவீன திட்டங்களுக்கு இந்த நிதி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அவை 90% வரை வங்கிக் கடன். நீங்கள் தொடங்க போகும் திட்டத்தின் மொத்த மதிப்பில் 90% வரை வங்கிகள் மூலம் கடனாக பெற முடியும். நீங்கள் 10% முதல் 15% வரை முதலீடு செய்தால் போதுமானது. நீங்கள் வாங்கும் கடனுக்கான வட்டியில் 3% வட்டி மானியத்தை மத்திய அரசே ஏற்றுக்கொள்கிறது. இதனால் வட்டி சுமை பெருமளவு குறைகிறது. இந்த கடனை திருப்பி செலுத்த 8 ஆண்டுகள் வரை கால அவகாசம் வழங்கப்படுகிறது. அதில் முதல் 2 ஆண்டுகள் வரை அசல் தொகையை திரும்பி செலுத்த தேவையில்லை. கிரெடிட் கேரண்டி வசதி இருப்பதால் சிறு குறு தொழில்களுக்கு பெருமளவு பிணை சொத்துக்கள் இல்லாமலேயே கடன் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. உழவின் ஒரு பகுதியான கால்நடை வளர்ப்பை ஒரு நவீன தொழிலாக மாற்றும் அரிய வாய்ப்பை இந்த திட்டம் நமக்கு வழங்கியிருக்கிறது. மத்திய அரசின் உத்யாமி மித்ரா இணையதளம் வாயிலாக ஆன்லைனிலேயே மிக வெளிப்படையாக விண்ணப்பிக்கலாம். கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் நம் நாட்டு கால்நடை துறையை உலக தரத்திற்கு உயர்த்தவும் இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் 101.8 நேரம் 12:55 நிமிடம் 27 நொடி. இனி கேட்போம் மெல்லிசை

கே ஜே எஸ் தாஸ் சித்ரா பாடிய பாடல் அது. மலையாள மொழி திரைப்பட பாடல் தோஸ்து படத்திலேருந்து பாடலை கேட்டீங்க. இனி கன்னட மொழி பாடலை கேட்கலாம், என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

ஆப்டன் மித்ரா கன்னட மொழி திரைப்பட பாடல் அது. 1:26 நிமிடம் நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8.

0: அளித்துக் கொண்டிருப்பது உங்களுடைய எஃப்எம் 101.8 பன்மொழி திரை இசை பாடல்கள். அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி
1: நேயர்களே, இன்று உலக எரிசக்தி தற்சார்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. மாற்று மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும், புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைக்கவும் நுகர்வோர் ஆற்றல் மையத்தால் 2006 இந்த தினம் தொடங்கப்பட்டது. சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல் மற்றும் நீர் மின்சாரம் போன்ற பசுமை ஆற்றல் வளங்களை நோக்கி உலக நாடுகள் மாறுவதை ஊக்குவிப்பதை இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். ஒவ்வொரு ஆண்டும் July 10 அன்று கடைபிடிக்கப்படும் இத்தினம் பிற நாடுகளின் எரிபொருள் இறக்குமதியை சார்ந்திருக்காமல் ஒரு நாடு தனது சொந்த ஆற்றல் தேவைகளை தானே நிறைவு செய்யும் தற்சார்பு நிலையை வலியுறுத்துகிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும், புவி வெப்பமயமாதலை தடுத்து நிலையான வளர்ச்சியை எட்டவும் தூய்மையான எரிசக்தி பயன்பாடு ஒன்றே சிறந்த தீர்வாகும். எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதுடன் பசுமை ஆற்றல் கண்டுபிடிப்புகளை ஆதரித்து வளமான எதிர்காலத்தை படைக்க இந்நாளில் நாம் உறுதியேற்போம். சிக்கனமாய் எரிசக்தி பயன்படுத்துவோம், தற்சார்பு பாரதத்தை ஒன்றிணைந்து உருவாக்குவோம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்குகள் மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நியூசிலாந்து புறப்பட்டார். ஆக்லாந்தின் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். வணிகம், வர்த்தகம், பாதுகாப்பு பிரிவுகளில் கடந்த 2 ஆண்டுகளில்

நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு மேற்கொள்கின்றனர். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் அங்குள்ள தொழில் முனைவோர் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். இந்திய வம்சாவளியினரிடையேயும் அவர் உரையாற்றவுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் நியூசிலாந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பிரதமர் தமது ஆஸ்திரேலிய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு அங்கிருந்து நியூசிலாந்து புறப்பட்டார். வந்தே மாதரம் தேசிய பாடல் தேசத்திற்கான கடமையை நிலைநாட்டி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உத்வேகம் அளித்ததாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷிம்லாவில் வந்தே மாதரம் சர்வதேச கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், இப்பாடல் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு துணிச்சலையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியதாக பெருமிதம் வெளியிட்டார். ஒரே தேசம் ஒரே அரசியல் சாசனத்திற்கான வலுவான அடித்தளத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசபக்தி என்பது வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் அனைத்து செயல்களிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடல் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சீரிய கொள்கைகளுடன் ஒருங்கிணைந்த உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்க குடிமக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். மனித விலங்குகள் மோதல் சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் உயர் முன்னுரிமையுடன் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவை மத்திய வன அலுவலர் பயிற்சி மையத்தில் இது தொடர்பான தேசிய கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கினார். இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பேசுகையில் மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்ப முறைகளின் அவசியத்தை எடுத்துரைத்தார். முன்னதாக மனித விலங்கு மோதல் குறித்த தகவல் கையேட்டினை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தியின் மூலம் பெறப்பட்டதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நம் நாட்டின் தூய்மை எரிசக்தி கட்டமைப்பின் திறனையும் மேம்பாட்டையும் இது பறைசாற்றுவதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் தேசம் நிலையான வளர்ச்சியுடன் வேகமான முன்னேற்ற பாதையில் ஆற்றலுடனும் உறுதியுடனும் பயணிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ஒப்பந்தங்கள் LNT நிறுவனத்துடன் கையெழுத்தானதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கரூர் வெண்ணைமலையில் இன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். அரசு அலுவலகங்களில் மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதாக கூறிய அவர், ஊழலற்ற ஆட்சியை தாம் வழங்குவதாக கூறினார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவே காட்சி திகழும் என்று கூறிய அவர், தொகுதி மறுவரையை தமது அரசு ஏற்காது என்றார். மேகதாது விவகாரத்தில் திமுக நீதிமன்றத்தில் முறையாக வாதிடவில்லை என்றும் அவர் குறை கூறினார். தேர்தல்களில் பணபலம் செல்லாது என்பது தமது வெற்றியின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர், மணவாசி ஊராட்சியில் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையிலாக 1,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலணி உற்பத்தி தனியார் தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். காவிரி நீரில் தமிழகத்திற்கு உரிய பங்கை பெற்றிட மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறைகள் உள்ளிட்ட 74 அரசு கட்டடங்களை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அண்மையில் ஆர்சுத்திப்பட்டு கிராமத்தில் நெல் மூட்டைகள் சரிந்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அமைச்சர் வழங்கினார். இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் அவர் அளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சிப்பாய் புரட்சி நினைவு தூணிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் மலர்வளையம் வைத்து

0: அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220 ஆண்டின் நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் 1806 ஆண்டு ஜூலை 10 நாள் நள்ளிரவில் ஆங்கிலேய வீரர்களை இந்திய வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட இந்த முதல் சிப்பாய் புரட்சியே நம் நாடு விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. சம்பவம் நினைவாக இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், தாராபுரம், மதுராந்தகம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்கட்ட சுய கணக்கெடுப்பு பயிற்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 31 பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். கணக்கீட்டாளருக்கான பயிற்சி வகுப்பு வருகிற 18/7/2026 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் பா இளஞ்செழியன்.
0: அரியலூர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வரும் 14 தேதி பொதுமக்கள் தங்களது குறைகள் தொடர்பான கோரிக்கை மனுக்களை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அளிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் வரும் 31 தேதிக்குள் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து பயனடையுமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வருகிற 31 தேதி கடைசி நாளாகும். இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்ய.
0: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தோட்டக்கலை பயிர்களை கோடை வேலின் தாக்கத்திலிருந்து காப்பாற்ற விவசாயிகள் மேலாண் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மா, வாழை, தென்னை, மரவள்ளி, தர்பூசணி, தக்காளி உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் கோடை வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் சொட்டுநீர் பாசனம், காலை அல்லது மாலை நேரங்களில் பாசனம் செய்தல், வைக்கோல் மற்றும் தேங்காய் நார் போன்றவற்றால் நிலப்போர்வை அமைத்தல், நிழல் வலை பயன்படுத்துதல், இலைவழி ஊட்டச்சத்து தெளித்தல் உள்ளிட்ட பராமரிப்பு முறைகளை கடைபிடித்தால் வறட்சியின் தாக்கம் குறைந்து நல்ல மகசூல் பெற முடியும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்படும் சகி ஒருங்கிணைந்த சேவை திட்ட பணிகளை ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள மகளிர் மதி அனுபவ அங்காடி மற்றும் புதிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் அமையவுள்ள இடங்களை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டார். திருச்சி மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் மாற்றம் திருத்தம் மற்றும் முகவரி மாற்றங்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் முகாம் 11 வட்டங்களிலும் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பெல்ஜியத்தில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் மனஸ் தம்னே ஸ்பெயினின் மிகுவல் தமஸை எதிர்கொள்கிறார். பிரிஸ்டலில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. 5வது இறுதிப் போட்டி சவுத்ஹாம்டனில் நாளை நடைபெறுகிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது காலிறுதி ஆட்டத்தில் இன்றிரவு ஸ்பெயின் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 1:56. திரைக்கானம் ஒன்று

0: ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நீலமலை நேரம்.
1: நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டுநாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் செங்கல்புதூர் பகுதியைச் சேர்ந்த பண்டைய பழங்குடி மக்களான ஆளுக்குறும்பர் இன மக்களின் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.
2: எங்களுடைய ஆளுக்குறும்பர் சமுதாயத்திலிருந்து திருவிழா காலங்களில் எங்க தெய்வ வழிபடும் போது நாங்கள் இப்போ வாசிக்கக்கூடிய இந்த இசையை வந்து வாசிச்சதை நாங்களுடைய பாரம்பரிய முறைப்படி தொடங்கி இந்த இசையை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம்.

0: குருமத் சமுதாயத்திலிருந்து ஜானகி அம்மா அவங்க வந்து இந்த அத்திகை அத்திகைன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து ஒரு விதவை பொண்ணு குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவா மச்சினன் வந்து ஒரு பாட்டு பாடுறதா என்னுடைய அர்த்தம்.
1: அத்திகை

0: தானே.
1: எங்களுடைய ஆளு குறும்பர் சமுதாயத்திலிருந்து காடுகள்ல இருந்து என்னென்ன பொருள் வந்து சாப்பிடக்கூடிய பொருள் அதெல்லாம் கொண்டு வந்து தர்றேன் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு பாட்டு, சின்ன ரங்கன் அப்படிங்கிற ஒரு இந்த பாட்டை பாடுறாரு.
2: குருமான

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி ஆளுக்குறும்ப இன மக்களின் பாடல்களும் இசையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: எங்களுடைய ஆளுக்குறும்பர் சமுதாயத்திலிருந்து காடுகளுக்கு போகும்போது தேனை கிழங்கு கனி வகைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு போவாங்க. அதை வந்து இந்த அரைக்குவல் இசையில அந்த இசையை பாடுறோம்.

நேர்களே, இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் தர்மமே வாழ்க்கையின் இமயச் சிகரம் என்ற தலைப்பில் தமிழ் உரையும், அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் கு நல்லதம்பி அவர்கள் இயற்றிய இலக்குகளை நிர்ணயுங்கள் என்ற நூல் குறித்த விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம்.

முதலில் தர்மமே வாழ்க்கையின் இமயச் சிகரம் என்ற தலைப்பில் தமிழுரை இடம்பெற கேட்கலாம். முதல் விஷயம், ஆத்ம ஞானம் கட்டாயமும் இல்லை, அவசியமும் இல்லை. அவசியம் முதலிய சொற்கள் ஆத்ம ஞானத்தை பொறுத்தவரையில் அடிப்படையில் தவறானவை. பசி இருந்தால் சோறு தேவை, உடல் இருந்தால் சுவாசம் தேவை, இவையின்றி நீ உயிர் வாழ முடியாது. ஆனால் ஆத்ம ஞானம் பெறாவிடனும் மனிதன் சிரமமின்றி வாழ முடியும். தண்ணீர், உணவு, வீடு தேவையே, இவையின்றி நீ சிறிது காலம் கூட உயிர் வாழ முடியாது. ஆனால் ஆத்ம ஞானம் இல்லாவிடனும் எத்

எத்தனையோ மக்கள் உயிருடன் தான் உள்ளனர். ஆகவே முதல் விஷயம், ஆத்ம ஞானம் அவசியமில்லை என்பதுதான். அது கட்டாயமும் இல்லை என்று நிச்சயமாகவே சொல்லலாம். எப்போதாவது ஒரு புத்தர், அஷ்டாவக்கிரர், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம் என்று சிலர் அந்த நிலையை அடைகின்றனர். இது மிகவும் அரியதான சாதனையாக நிகழ்கிறது. ஆகவே இதை எல்லோருக்கும் கட்டாயப்படுத்த இயலாது. இது எளிதெனில் ஒவ்வொருவர் வாழ்விலும் நிகழ்ந்திருக்கும். ஆன்மீகம் பலனுடன் சம்பந்தப்படவில்லை. அதை சச்சிதானந்தம் என்கிறோம். ஆனந்தம் என்றால் என்ன? என்ன அர்த்தம்? ஆனந்தத்திற்கு என்ன அவசியம்? அது ஒரு கட்டாய தேவையா? கடவுளின் நேரடியான மேற்பார்வை இல்லாமலேயே உலகம் நன்றாகத்தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அவர் கண்ணுக்கு தெரிவதில்லை. அவர் நேரில் வரவேண்டியது அவசியமாகவும் தோன்றவில்லை. கடையிலோ, அலுவலகத்திலோ, வீட்டிலோ கூட அவர் தேவைப்படவில்லை. ஆத்ம ஞான நிலை மிகவும் உன்னதமான பிரபு வர்க்கம் போன்ற உச்ச நிலை. சோறு தேவை. அந்த படைப்புகள் இல்லாமலே மனிதன் சுகமாக வாழ முடியும். வீட்டுக்கு கூரை கட்டாயம் தேவை. ஆனால் காளிதாசர் அவசியமில்லை. காளிதாசரின் நூல்கள் இல்லாவிடில் வாழ்க்கை தடைபட்டு விடாது. சிறு பொருளே கூட போதும் என்ற இடத்தில் பிரம்மாண்டமான பொருளுக்கு என்ன தேவை? பேருருவம் என்பது ஆனந்தம், உன்னதம். அதை தேவை என்ற சொல்லால் சுருக்கிவிடலாகாது. கடவுளை பொருளியலுடன் சம்பந்தப்படுத்தாதே. ஆகவே சமதர்மவாதிகள் உணவு, வேலை, வீடு என்று முழங்குகின்றனர். இந்த பட்டியலில் கடவுளுக்கு இடமில்லை. ஆகவே பொது உடைமை தத்துவத்தில் கடவுள் பெயரை இழுப்பதில்லை. அன்றாட வாழ்க்கைக்கு கடவுளும் ஆத்ம ஞானமும் தேவைப்பட்டிருந்தால் பொது உடைமை கோட்பாட்டில் சேர்த்திருப்பர். பொருளியலில் கடவுளுக்கு சுத்தமாக இடமில்லை. உண்மை என்னவெனில், உன் வாழ்வில் கடவுளின் கிரணம் இறங்கி வந்தால் நிறைய இடைஞ்சல்கள் ஏற்படும். இதனால்தான் பெரும்பான்மையானோர் ஆத்ம ஞானம் பெறும் முயற்சியில் ஈடுபட அஞ்சுகின்றனர். கடவுளின் கிரணம் உன்னை பாதித்தால் நீ இதுவரை வாழ்ந்தது போல் மேற்கொண்டு வாழ முடியாது. உனது வாழ்க்கை முறை மாற ஆரம்பித்துவிடும். உன் பாணி மாறிவிடும். நடை, உடை, பாவனை மாறிவிடும். உன் திசை மாறிவிடும். எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். இதுவரை உருவாக்கப்பட்ட உன் உருவம் தகர்ந்துவிடும். உன் வேர்கள் பிடுங்கப்பட்டுவிடும். பழைய பூமி, பழைய சூழ்நிலை உனக்கு உதவாது. நீ புதிய களத்தை தேட வேண்டும். நிலத்தில் உன் கால் பதியாது. வானத்தின் ஆதரவை நீ பெற நேரிடும். இந்த விஷயத்தை நீ எத்தனை ஆழமாக புரிந்து கொள்கிறாயோ அத்தனை அளவிற்கு உபயோகமாக இருக்கும். உனக்கு பசிக்கிறது, நீ சாப்பிடுகிறாய். பட்டினி கிடந்தால் கஷ்டம்தான். சாப்பிடுவதால் ஒரு தேவை பூர்த்தியாகிறது. அதை சுகம் என்று சொல்ல முடியாது. கடும் வெயில் வியர்க்கிறது. நீ சிரமப்படுகிறாய். கூரை வேய்ந்த ஓரிடத்திற்கு வருகிறாய். உன் சிரமம் தீருகிறது. ஆனால் அந்த மனநிலை பரம சுகமில்லை. இது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்ற உலகம். இங்கே துக்கம் உண்டு. துக்கத்திலிருந்து விடுதலை உண்டு. பரமானந்தம் கிடையவே கிடையாது. இதுதான் பிரச்சனை. ஏழை நினைக்கின்றான் பணம் கிடைத்தால் ஆனந்தமாக இருக்கும் என்று. எப்படியோ பணம் கிடைக்கிறது. இதனால் ஏழ்மை நீங்கியதே தவிர ஆனந்தம் கிடைக்கவில்லை என்பது அப்போதுதான் புரிகிறது. தேவைகளின் பூர்த்தியினால் ஆனந்தம் உண்டாகிவிட்டது. சிரமம் அல்லது துக்கம் மட்டுமே குறையும். எல்லா துக்கமும் நீங்கிவிட்டாலும் ஆனந்தம் கிடைக்கும் என கூற முடியாது. ஒரு மனிதன், அவனுக்கு நோயில்லை, கஷ்டமில்லை, பணத்தட்டுப்பாடு இல்லை, எல்லா வசதிகளும் இருக்கின்றன. வீடு, கார், சமூக அந்தஸ்து எல்லாம் கிடைத்துள்ளன. எல்லா தேவைகளும் நிறைவேறிவிட்டன. அவனுக்கு வேறென்ன வேண்டியிருக்கிறது? ஆனால் அந்த மனிதனோ தன் வாழ்க்கையில் வெறுமையை உணர்வதாக கூறுகிறான். எதையோ இழந்து விட்டதைப் போலவும் ஏதோ ஒன்று கிடைக்காமல் போனதாகவும் அவன் நினைக்கின்றான். பிரயோஜனம் எதிர்பாராமல் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால், தேவை என்ற நிலையை விட உயர்ந்த ஒன்றிற்காக முயன்றால், தேவையில்லாத ஒன்று வாழ்க்கையில் நடைபெற்றால் அப்போதுதான் ஆனந்தம் தோன்றும். தேவை நீங்குவதால், நிறைவடைவதால் துக்கம் ஏற்படுவதில்லை. வசதியும் உண்டாகிறது. ஆனந்தம் விளைவதில்லை. தேவையின் எல்லையை கடந்து அர்த்தம் தராத சூன்யத்தில், பூக்களில், இன்னிசையில், காவியத்தில் நீ பயணித்தால் ஆனந்தம் முதிக்கிறது. உதாரணங்கள் மட்டுமே இவற்றில் கொஞ்சம் சாரம் இருக்கலாம். சிறிதளவு தேவை இவற்றால் பூர்த்தியாகலாம். கடவுளால் இந்த அளவு கூட பயனில்லை. ஆத்ம ஞானம் என்பது முழுமையாக அர்த்தமே இல்லாதது. அதை பெற்றால் ஒரு வகை சுவையை உணரலாம். ஆனால் அதிலிருந்து அர்த்தம் கிடைக்காது. அதை நீ கடை தெருவில் விற்கும் பொருளாக ஆக்க முடியாது. சராசரியான உலகப்பற்றுள்ள மனிதன் வாழ்க்கை இப்படித்தான் வரையறுக்க

படுகிறது. அவன் வசதிகளை தேடுகிறான், ஆனால் அசௌகரியம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற காரணத்தால் தான் அவன் அவ்வாறு செய்கிறான். ஆன்மீக மனிதன் எனப்படுபவன் உண்மை நிலையை அறிந்திருக்கிறான். எல்லா வசதிகளும் கிடைத்தாலும் வாழ்க்கையில் பூக்கள் மலர்ந்து விடாது, நறுமணம் எழும்பி விடாது, இசையொலி கேட்டு விடாது, வாழ்க்கை எனும் வீணை உமையாகவே கிடக்கும். ஒருவன் வீணை வாசிக்கிறான். அவனிடம் சென்று வீணை வாசிப்பதால் என்ன பலன் என்று கேட்டுப்பார். அவனால் பதில் கூற முடியாது. வீணை கம்பிகளை சுண்டுவதால், இழுப்பதால், தட்டுவதால் என்ன பிரயோஜனம்? வாசிப்பதை நிறுத்து, ஏதாவது உருப்படியான வேலை செய், வேலை சம்பந்தமாக பேசு, ஏதாவது பயிர் செய், உற்பத்தி செய், தொழிலை ஆரம்பி, வயலுக்கு போ என்று அவனை மிரட்டினால் பயனில்லை. வீணை கம்பிகளை மீட்டுபவன் அதில் ஒரு விசேஷ சுவை காண்கிறான். சில சமயம் அவன் பசியை கூட பொறுத்து கொள்வான், வீணை கம்பிகளை லேசில் விடமாட்டான். மனிதனது முதல் தேவை பசியடங்குதல். அதை மறந்து ஓவியக்கலையில் மெய்மருந்து இருந்தால் மற்றவர்கள் கண்டிராத ஒன்று அவருக்கு கிடைத்திருக்கும். அக்கலையில் ஏதோ சுவையை உணர்ந்திருப்பார். இல்லாவிடில் அவரது அர்ப்பணிப்பால் அவருக்கு வெளியுலகில் என்ன லாபம்? கௌரவமோ பெயரோ பணமோ கிடைக்கவில்லை. பசி, வேதனை, வலி, வறுமை கிடைத்தது. ஆனால் அவர் படம் வரைவதை நிறுத்தவில்லை. வரையும் சமயம் பசி நினைவில் இல்லை, உடல் நினைவில் இல்லை. உடல் கடந்த நிலைக்கு சென்று விடுவார். அவர் தன்னால் வரைய முடிந்த அளவு பூர்த்தி செய்த அவருடைய கடிதத்தில் அவர் இதை குறிப்பிட்டிருக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும். இப்படித்தான் செல்கிறது மனித வாழ்க்கை. இதுதான் தர்மமே வாழ்க்கையின் இமயச் சிகரம் என்ற தலைப்பில் முதற் பகுதி இடம்பெறுகிறது.

தமிழுரையை தொடர்ந்து புத்தக விமர்சனம். இன்றைய புத்தக விமர்சனம் நிகழ்ச்சியில் பேராசிரியர் கு நல்ல தம்பி அவர்கள் இயற்றிய இலக்குகளை நிர்ணயங்கள் என்ற நூல் குறித்த விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். இந்த நூலினுடைய பெயரை கேட்டாலே நாம் அனைவருமே தெரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு லட்சியங்களை குறித்து குறிக்கோளுடன் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த குறிக்கோளை அடைவதற்கு இலக்குகளை நிர்ணயங்கள் என்று நம்மை நாமே தயார்படுத்தி கொண்டால் மட்டுமே அந்த இலக்குகளை நாம் அடைய முடியும். அதைத்தான் இந்த நூலில் விவரித்திருக்கிறார் ஆசிரியர் கு நல்லதம்பி அவர்கள். மாணவர்கள் பச்சை மண் போன்றவர்கள். பொம்மை செய்யும் பொழுது மண் இறுகி கெட்டியாவதற்குள் அழகான எல்லா அம்சங்களையும் அதில் உருவாக்கிவிட வேண்டும். இவற்றை உருவாக்க பிறர் உதவினாலும் தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்ளும் அதிசயமான விஸ்வகர்மா பிரம்மா மாணவர் பெற்றோர் ஆசிரியர் மாணவர் அனைவரும் படிக்க வேண்டிய நூல் இது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். வாழ்வில் உயர்ந்த லட்சியங்கள் உருவாகும் பருவம் கல்லூரி பருவம். இந்த பருவத்தை எப்படி சிறப்பாக பயிர் செய்வது என்று கூறுகிறது இந்த சிறிய நூல். இருளில் வழிகான கையில் ஒரு ஒளிவிளக்கை ஏந்துகிறோம், அதுபோல்தான் இந்த சிறுநூல் பயன்படும் என்றே சொல்ல வேண்டும். கல்லூரியில் படிக்கும் அந்த சில ஆண்டுகளில் கற்க வேண்டியவை ஏராளம். அதற்கேற்ப மாணவர்களுக்கு இயற்கை அளித்துள்ள ஆற்றலோ தாராளம். அதை எப்படி சிறப்பாக பயன்படுத்தி இந்த மனிதராக உருவாவது என்று வழிகாட்டுகிறது இந்த கைவிளக்கு என்று இந்த புத்தகத்தை நாம் குறிப்பிட முடியும். பள்ளிக்கும் கல்லூரிக்கும் உள்ள வேறுபாடுகள், விரைந்து கற்கும் பயிற்சி, நேர நிர்வாகம், நட்பு வட்டம், குறிப்பு எழுதும் பயிற்சி, தேர்வுகளை எதிர்கொள்ளும் பயிற்சி, வெற்றிக்கான சூத்திரம், குழு கலந்துரையாடல், வேலைக்கு விண்ணப்பித்தல், வெற்றி பெறல், இப்படி பாட அறிவு முதல் மென்திறன்கள் உட்பட மாணவர்கள் பெற வேண்டிய பன்முக திறமைகளுக்கு வழிகாட்டுகிறது இந்த நூல் என்றே சொல்ல வேண்டும். இருளில் நடப்பவரை விட கையில் விளக்குடன் நடப்பவருக்கு பாதை தெளிவாக தெரியும் அல்லவா? தன்னம்பிக்கையுடன் தடுமாற்றமில்லாமல் விரைந்து நடப்பார் அல்லவா? இலக்குகளை நிர்ணயங்கள், வெற்றி பாதையில் விரைந்து முன்னேறுங்கள் என்று இந்த நூலிலே குறிப்பிடுகின்றார் ஆசிரியர். சுமார் 25 தலைப்புகளில் இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இதனுடைய பொருளடக்கத்தை எடுத்துக்கொண்டால் இலக்குகளை நிர்ணயங்கள், பள்ளிப்படிப்பும் கல்லூரி படிப்பும், தன்னம்பிக்கை, சில ஆலோசனைகள், நட்பு வட்டம், வேண்டும் சமூக உணர்வு, தலை மாணாக்கராகுங்கள், குறிப்பு எழுதும் பயிற்சி, விரைவாக படிக்கும் பயிற்சி, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், எத்தனை கோடி இன்பம் படைத்தாய் இறைவா, நேர நிர்வாகம், வெற்றிப்படிகள், செய்வதை சிறப்பாக செய்யுங்கள், தேர்வுகளை எதிர்கொள்ளல், சில வகை திறமைகள், வார்த்தைகளின் வலிமை, இறுதியாண்டு திட்டப்பணி, இதோ வெற்றிக்கு ஒரு சூத்திரம், குழு கலந்துரையாடல், வாழ்க்கை பணியை திட்டமிடும்போது வேலைக்கு விண்ணப்பித்தல், வேலையின் வகைகள், நேர்காணலுக்கு முன், நேர்காணல் அறைக்குள் என்று ஒரு மாணவ பருவத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை பருவம் ஆரம்பிக்கும் வரையிலான அத்துணையான விஷயங்களையும் மிக தெல்ல தெளிவாக நம்முடைய மனதிலே எதிரொலிக்கும் வகையாக அமைத்திருக்கிறார் ஆசிரியர் இந்த நூலில் என்றே சொல்ல வேண்டும். மாணாக்கர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூட இந்த புத்தகத்தை படித்து தெரிந்தோமானால், அதே நேரத்தில் தெளிந்தோமானால், நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கு மிகவும் சிறப்பாக அமையும் என்பதில் ஐயமில்லை. அதாவது, பேராசிரியர் கு நல்லதம்பி அவர்கள் 46 வருடங்கள் தன்னுடைய ஆசிரிய பணியை தொடங்கிய காலத்திலிருந்து தன்னுடைய அனுபவங்களையும், மற்றவர்களிடத்திலே தான் கற்ற பாடங்களையும், தன் கண்முன்னே நடந்த பல்வேறு யதார்த்தங்களையும் இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மாணவனும் இதனை படித்து தெரிந்து கொண்டோமானால், நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை, செயல்களை, சிந்தனைகளை நாம் எவ்வாறு தெளிவாக கொண்டு செல்ல முடியும் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். என்ன நேயர்களே, இன்றைய நூல் விமர்சனம் நிகழ்ச்சியில் பேராசிரியர் கு நல்லதம்பி அவர்கள் இயற்றிய இலக்குகளை நிர்ணயங்கள் என்ற நூல் குறித்த விமர்சனம் இடம்பெற கேட்டோம். இந்த நூலை நாம் அனைவருமே படித்தோமானால் நிச்சயமாக இதிலிருந்து பல்வேறு கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய அடுத்த கட்ட செயலை, சிந்தனையை சிறப்பாக நடத்துவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நூல் குறித்த விமர்சனத்தை நிறைவு செய்கிறேன். இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

மனிதனின் மறுபக்கம் படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது அந்த பாடல். திரைக்கானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சிக்காக சில நொடிகள் காத்திருப்போம் நேர்களை.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் குன்னூர் 6 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் 5 சென்டிமீட்டர், சென்னை அம்பத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் எச்சன் விடுதி ஆகிய இடங்களிலும் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, சோலையாறு, பள்ளிப்பட்டு, திருவள்ளூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரவாயல், சின்கொனா, வில்லிவாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, பூவிருந்தவல்லி, புதுக்கோட்டை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, ஆவடி, கேளம்பாக்கம், வால்பாறை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், கும்மிடி பூண்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர், திருபாலங்காடு, செம்பரம்பாக்கம், சென்னை பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பணப்பாக்கம், காஞ்சிபுரம், எம்ஜிஆர் நகர், சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தாம்பரம், திருநின்றவூர், திருமயம், ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு, சேத்தியாத்தோப்பு, குன்றத்தூர், தண்டையார்பேட்டை, புழல், ஊத்துக்கோட்டை, சென்னை ஆட்சியர் அலுவலகம், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், கரம்பக்குடி, திருத்தணி, பூண்டி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ஹாரிசன், செங்குன்றம், தேவாள, கொடைக்கானல், படகுக்குழாம், மலையூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு பகல் நேர வெப்பநிலையான 41.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று பலத்த காற்றுடன் இடிமழை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் பெய்யக்கூடும். ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தென் தமிழ்நாடு, கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35-36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25-26 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 3 மணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு. இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.
1: விலைமதிப்பற்ற பொருட்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தாவேகா சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கக் கோரிய வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உட்பட 9 பேர் அரையிறுதிக்கு

உள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் லார்ட்ஸில் தொடங்குகிறது. இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கிப் போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാനൊലി നിലയം വാണവിൽ வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். நாம் சந்தோஷமாக இருக்கும் போதும் நீண்ட பயணத்தின் போதும் நினைவுகளை அசை போடும் போதும் என பாடல்களும் இசையும் நமக்கு ஒரு பெரும் பங்களிப்பை தருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை எனலாம். இதில் இந்த பாடகர் பாடிய பாடல்கள் என்றால் நான் அதிகம் விரும்பி கேட்பேன். அவருடைய குரல் வளம் ரொம்பவுமே ரசிக்க தோன்றும் என்று சொல்லும் பாடகர்கள் பட்டியலில் 80 காலகட்டங்களில் தனது திரைப்பயணத்தை தொடர்ந்து பல ஹிட்டான பாடல்களால் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு சிறந்த பாடகர் அவர்தான் பின்னணி பாடகர் நாகூர் பாபு அவர்கள்.

0: இந்த பாடலை பாடியவர்தான் நாகூர் பாபு என்ற இயற்பெயரை கொண்ட பின்
1: செண்பகமே தென்புதிகை சந்தனமே.
0: இந்த பாடலை பாடியவர்தான் நாகூர் பாபு என்ற இயற்பெயரை கொண்ட பின்

0: இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பின்னணி பாடகர் மனோ அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1971 மனோ அவர்கள் ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் படப்பிடிப்பில் இருந்தபோது மூத்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் ரெக்கார்டிங்கிற்கு வரவேண்டிய SP பாலசுப்ரமணியம் அவர்கள் கடைசி வரையும் வராமல் போனதால் மனோ அவர்களின் தந்தையின் நண்பரால் மனோ அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாராம். அப்போது ஒரு சில கசல் பாடல்களை பாடி அங்கு வந்த பார்வையாளர்களின் பாராட்டுதல்களை பெற்றார் மனோ அவர்கள். அப்போதே மனோ அவர்களுக்கு MS விஸ்வநாதன் அவர்கள் சில பாடல் பாட கழுத்திட்டாராம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலையும் கேட்கலாம். ராஜா தி ராஜா படத்திற்காக மனோ மற்றும் சித்ரா அவர்களின் குரல்களுக்காக ஒலிக்கின்றது இந்த பாடல்.

எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடன் இசைக்குழுவில் பயணித்த மனு அவர்கள் அதன் பிறகு இசையமைப்பாளர் சக்கரவர்த்தி அவர்களை அணுகி அவரின் இசைக்குழுவில் பணியாற்றியிருக்கிறார். சக்கரவர்த்தி அவர்களின் இசையமைப்பில் மட்டும் மனு அவர்கள் 2000 மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காராம். அதன் பிறகு இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் பாடத் தொடங்கும் போதுதான் மனு அவர்களுக்கு அவரின் இயற்பெயரான நாகூர் பாபு என்ற பெயரிலிருந்து மாற்று பெயரை சூட்ட காரணம் என்ன, ஏன் என்பதை இந்த பாடலை கேட்டு வந்திடலாம். நேயர்களே, சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து ஒலிக்கின்றது ஸ்வர்ணலதா மற்றும் மனு அவர்களின் குரல்களில் இந்த பாடல். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

இசைத்துறையில் ஏற்கனவே நாகூர் இஎம் அனிஃபா அவர்கள் இருப்பதால மனு அவர்களின் இயற்பெயரான நாகூர் பாபு பெயரும் ஒரே மாதிரி இருந்துவிடும் என்பதாலேயே நாகூர் பாபு அவர்களை மனு என்று அழைக்கலாம் என சொன்னாராம் இளையராஜா அவர்கள். அதுவே பிறகு திரைத்துறையில் புகழ்பெற்ற ஓர் பின்னணி பாடகரை அடையாளம் காட்டப்பட்ட பெயரானது என்று சொல்லலாங்க. தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் பல காலங்கள் கடந்தும் பசுமையான மறக்க முடியாத பாடல்களை திரைத்துறையில் பதிவு செய்தவர்தான் மனு அவர்கள் எனலாம். தனது குரலை மெருகேற்றி வித்தியாசமான பாடல்களால் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்த காரணமானவராக மனு அவர்கள் முன்னெடுத்தார் எனலாம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலையும் கேட்கலாம். தாலாட்டு படத்தில இருந்து மனு மற்றும் மின்மினி அவர்களின் குரல்களில் இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பின்னணி பாடகர் மனோ அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு.

0: எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல இவர் பாடிய செண்பகமே செண்பகமே, மதுர மறிக்குழுந்து வாசம் பாடல்கள் கேட்பவர்களிடையே உடனடி வெற்றி பெற்ற பாடல்கள் என்றாலுமே மனோ அவர்களுடைய குரல் SP பாலசுப்பிரமணியம் அவர்களின் குரலோடு ஒத்து வருகிறது என்று விமர்சகர்களிடமிருந்து இவர் விமர்சனங்களை எதிர்கொண்டார். அந்த விமர்சனத்தை தனது முன்னேற்றத்தில் எடுத்துக்கொண்ட மனோ அவர்கள் இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் சுமார் 500 மேற்பட்ட வெற்றிகரமான பாடல்களை பதிவு செய்திருக்கிறார் எனலாம். தொடர்ந்து அடுத்த பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. தாய் மனசு படத்தில இருந்து இந்த பாடல், பாடலை கேளுங்க. இது ஊட்டி FM 101.8.
1: தொண்டையில தான் நினைச்சே

மனோ அவர்களின் பாடல்களில் அதிகமாகவே பின்னணி பாடகிகளான சித்ரா, ஸ்வர்ணலதா, ஜானகி ஆகியோர்களுடன் பாடிய காதல் பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்ற பாடல்களாகவே அமைந்துவிட்டன எனலாம். கன்னடத்தில் அம்சலேகா அவர்களுடன் இணைந்து பல பசுமையான வெற்றி பாடல்களையும் தந்த பெருமை இவரை சாரும் என்றாலுமே மலையாளம், இந்தி மற்றும் ஒரியா பாடல்களுக்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தது எனலாம். அது மட்டுமல்லாமல் 80களின் பிற்பகுதியில் தனது குரலில் சில மாற்றங்களை செய்திட எண்ணிய மனோ அவர்கள் 1994 ஆண்டு ஏ ஆர் ரகுமான் அவர்களின் இசையில் காதலன் படத்தில்

இந்த பாடலை ஹை பிச் பாடலாக பாடி அசத்தினார். இது ஒரு பெரிய வெற்றி பாடலாக மாறியது மட்டுமல்லாமல் வின் அனைத்து மொழிகளிலும் மறுபதிவை செய்தனர். இதனால் மிகப்பெரிய வரவேற்பு மனு அவர்களுக்கு கிடைக்க பெற்றது எனலாம். அடுத்த பாடலையும் கேட்கலாம். அமைதி படை படத்திலிருந்து மனு மற்றும் ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய பாடல் இதோ. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

காதலன் பட பாடலை தொடர்ந்து அடுத்து வந்த இசையமைப்பாளர்கள் மனு அவர்களை அதுபோன்ற பாடல்களை பாட வைக்கவே அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தனர். குறிப்பாக வித்யாசாகர் அவர்களின் இசையில் கர்ணா படத்துல ஏ சப்பா ஏ சப்பா என்ற பாடல் மற்றும் சிற்பி அவர்களின் இசையில் உள்ளத்தை அளித்த படத்தில்

இந்த பாடல் என தனது குரலில் வித்தியாசத்தை கிளாசிக்கல் பாடல்களையும் பாடியிருக்கார். அதுபோன்ற பாடல்கள் பல பாடியும் வருகிறார் என்றே சொல்லலாம். இவரின் பாடல்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொருந்தும் வகையில் பாடல்கள் இருந்து வருகிறது என்றே சொல்லலாம். அடுத்த பாடலையும் கேட்கலாம் நேயர்கள். 1991 சிறந்த பின்னணி பாடகருக்காகவும் தமிழக மாநில திரைப்பட விருதினையும் பெற்றார் மனோ அவர்கள். அந்த ஆண்டு வெளிவந்த படமான சின்னத்தம்பி படத்திற்காக பாடிய இந்த பாடலுக்கு தமிழக மாநில விருதும் பெற்றார் மனோ அவர்கள். அந்த பாடலை இப்போ கேட்கலாம் நேயர்களே. இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

இதுவரைக்கும் 1980களில் தொடங்கி திரைத்துறையில் பின்னணி பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் பின்னணி குரல் கொடுப்பவராகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் நடிகராகவும் என பன்முக திறமைகளோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நாகூர் பாபு என்ற இயற்பெயரை கொண்ட மனோ அவர்களின் பாடல்களின் தொகுப்பினை கேட்டீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில்

பாடலாசிரியர் புலமைப்பித்தன் அவர்கள் எழுதிய பாடல்களின் தொகுப்போடு வானவில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். வணக்கம் நேயர்களே.

0: ஓகே, ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். ஓகே, நிகழ்ச்சியில நம்ம கூட இன்னைக்கு ஷர்மிளா அவங்க நம்ம கூட இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேங்க. எப்படி கொஞ்சம் பதட்டம் தெரியுதே கேம்னு சொன்னே.
1: நிகழ்ச்சியினுடைய 9 3 4 4 9 0 1 0 1 8 8 3 0 0 1 9 1 0 1 8
0: ஓகே, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில என்ன விளையாட்டு விளையாட போறோம்?
2: அதாவது ரொம்ப ஃபேமஸானவங்களை நம்ம சொல்ல போறோம்.
0: ஓகே,
2: அது கூட ஃபேமஸானவங்க அப்படின்னும் போது அவங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல.
0: ஓகே, அப்ப நான் யார்? அப்ப இன்னைக்கு
2: ரொம்ப பரிச்சயப்பட்டவங்க தான் அவங்க சொல்ல போறாங்க.
0: அப்படியா? ஃபர்ஸ்ட் காலர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: ஓகே,
0: நலமா இருக்கீங்களா?
3: விளையாட்டு
0: வீரரோ இல்ல

0: பிரபல நடிகரோ நடிகையோ யாராச்சும் ஒரு பெயர் இருக்கும், அவங்க பேரை வந்து சொல்ல மாட்டோம். அவங்க பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மூணு க்ளூ கொடுப்போம் உங்களுக்கு, நீங்க அதை கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. ஷாமிலா ரெடியா?
1: யார் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பண்றா?
0: ஓகே, நானே கேட்டுட்டுமா?
1: ஆமா ஆமா, நீங்க யார் அப்படின்னு நீங்க தான் கேட்க போறீங்க சதீஷ்.
0: ஓகே, கேட்டுடலாமா? ரெடிங்களா?
2: ரெடியா இருக்கிறேன்.
0: ஓகே, வந்து நான் வந்து ஒரு புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகை. என்னோட 15வது வயதிலேயே தமிழ் திரையுலகில்
2: அறிமுகமாயிட்டேன்.
0: நகைச்சுவை நடிகை இருந்தாலுமே நடிகர் கமல்ஹாசன் இருக்கார் இல்லைங்களா, அவர் கூட கூட ஜோடியா நடிச்சிருக்கேன். நான் யார்
2: கண்டுபிடிச்சிட்டாரு?
0: கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க.
2: கமல்ஹாசன்
0: கூட துணை நடிகையா, அவங்க கூட கதாநாயகியா நடிச்சிருக்கேன். வேற ஓகே, லாஸ்ட் உங்களுக்கு ஒரு குறிப்பு. சரியா? என்னோட பேரோட முதல் எழுத்துல தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற ஒரு மாவட்டத்தோட பேரை என்னோட பேரோட முன்னாடி
2: வச்சிருப்பேனா?
0: வணக்கம்.
2: உங்க
0: பேருக்கு க்ளூ சொல்லாம விட்டீங்க இல்லையா?
1: ஒரு காலகட்டத்துல எம்ஜிஆர் சிவாஜி இந்த மாதிரி நடிகர் கூட இல்லாம சூப்பராவே கலக்கின ஒரு நடிகை, ரொம்ப அழகான நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பேர் இருக்கே தெரியுமா உங்களுக்கு?
2: என் பேருங்களா?
1: அல்ல இல்ல, அந்த நடிகையோட பேரு ஒரு பேர் இருக்கு இல்லையா, என்னமோ பயங்கிழி என்னமோ சொல்லுவாங்களே.
0: என்ன கேள்வி கேட்டலாமா உங்களுக்கு?
3: பக்கத்துல
0: பேச மாட்டாங்களா?
1: கொஞ்சம் மத்தியானம் தூக்குங்க, சாப்பாடு சாப்பிட்டு தூக்கம் வரும் இல்லையா? என்ன சந்தோஷமா இருக்கு, கட்டாயமாங்க நீங்க பதில் சொன்னா உங்க வீட்டுக்கு தான் டீக்கு ரெடி
0: பண்ணிடுவீங்க. நான் ஒரு புகழ்பெற்ற நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர். நான் நடிச்ச தில்லு முள்ளு படத்துல நான் நடிச்சிருந்தேன். என்னோட கதாபாத்திரம் எல்லாரோடையும் ரொம்பவே பாராட்டினாங்க, என்னோட கதாபாத்திரத்தை பார்த்துட்டு, என்னோட நடிப்பை பார்த்துட்டு.
3: தேங்காய் சீனிவாசன்.
0: சூப்பர்,
1: க்ளூவே தேவையில்லை, எவ்வளவு சூப்பரா, என்ன ஜாலியா விளையாண்டு இல்லையா?
0: சூப்பர் அப்ப.
3: நீங்க சொல்றத தெரிஞ்சு வச்சு மூணு பேர் தெரிஞ்சுங்க, பல நேரம் வந்துட்டாங்களே, அதனால நான் கம்மு
0: அடங்கிட்டேன். சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க, தேங்க்யூ.
1: ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு, நன்றிங்க.
0: ஓகே, ரொம்ப திறமை இல்லையா நம்ம நேயர்கள் எல்லாருமே?
1: ஆமா, எல்லாருக்குமே இந்த நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னாலுமே ரொம்ப வந்து பிடிச்சி போன ஒரு விஷயம்.
0: ஆமா, அடுத்து என்ன கொஞ்சம் கஷ்டமா கேட்டுருவோமா?
1: ஆமா ஆமா, வேற ஃபீல்டுக்கு போறோம்,
0: வேற ஃபீல்டுக்கு போறோம், ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்,
1: கேட்டுட்டு வேற ஃபீல்டுக்கு குதிக்கிறோம்.
0: ஓகே, இணைந்திருங்கள் இசையோடும் ஊட்டி அப்ப 101.8 ஓடும்.

0: ஓகே, ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க நேர்களே. இன்னைக்கு எதிரும் புதிரும்ல நான் யார்ன்ற விளையாட்டை விளையாடிட்டு இருக்கோம் ஷர்மிலா அவங்க கூட.
1: நான் வந்து ரொம்ப அமைதியா தான் எனக்கு பேசிட்டு இருப்பேன்.
0: அப்படி என்னாச்சு இன்னைக்கு?
1: ஏன்னு கேட்டா அப்படி குதிச்சு குதிச்சு பேசுற மாதிரி இல்ல. ஏன்னு கேட்டா நேயர்கள் பதில் சொல்ல மாட்டாங்கன்னு பார்த்தா ஒரு சந்தோஷப்படலாம். ஆனா நேயர்கள் ரொம்ப பதில் சொல்றாங்க.
0: கேள்வி கேக்குற முன்னாடி
1: பதில் சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ரன்னரா இருந்ததுனால நான் வந்து சந்தோஷமா இல்ல.
0: அடுத்த நேர் எப்படின்னு பாத்துடலாமா? வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குங்க. எப்படி இருக்கு கோயம்புத்தூர்ல? எப்படி இருக்கு?
2: ரொம்ப சூப்பரா இருக்குங்க.
0: அப்படியா? ஓகே, சூப்பரா. ஒரு கேள்வி கேட்டறலாமா உங்ககிட்ட?
2: கேளுங்க.
1: எப்படி ஃபீல்டுக்கு போறோம் நம்ம?
0: எப்படி சினிமாவே

0: இல்லமா?
1: ஆமா பாவம் இல்லையா, நம்ம லேடிஸ் ஒருத்தர் தான் வந்திருக்காங்க. சோ நம்ம வந்து சினிமா போறோம்.
0: ஓகே, சினிமா சம்பந்தப்பட்டதே கேட்டலாம் உங்ககிட்ட. ஓகே, நான் ஒரு பிரபல திரைப்பட இயக்குனர். இயக்குனர் மட்டும் இல்லாம நான் ஒரு இசையமைப்பாளரும் கூட.
2: சரிங்க.
0: ஓகே, அப்புறம் என்னை எல்லாருமே திரைக்கதையின் மன்னன்னு கூப்பிடுவாங்க. எஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திரைக்கதையின் மன்னன் யாரு? அவரு எப்ப திரைக்கதை எழுதினார்? அவர் எழுதியிருக்காரு, ஆனா திரைக்கதையின் மன்னன் அவரு இல்லையா? ஆனா அவரோட ஃப்ரெண்டு தான் இவரு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு குழு சொல்லிட்டுமா?
1: நான்
0: நடிச்ச படத்துல என்னோட பேரு பாலக்காட்டு மாதவன். ஒரு சூப்பர் படத்துல என்னோட பேரு, கதாபாத்திரத்தோட பேரு. எப்படி சூப்பரா கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா? ஓகே, ரொம்ப ரொம்ப அருமை. சீக்கிரம் கொஞ்சம் யோசிச்சாலும் பக்காவா கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: 32 பல்லும் தெரியுது, அதனால சிரிக்கறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, அப்படிதானே? ஆமாங்க.
0: थैंक यू थैंक यू.
1: நீங்க வந்து போடுவாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு கிளாப்பும் கொடுத்தாச்சு. ஆமா சதீஷ், கரெக்ட். சீ க்ளூ வந்து அவங்க நல்ல ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு.
0: அடுத்து கொஞ்சம் கஷ்டமா எடுத்துவீங்க. நீர் வந்தார் பேசிலா.
1: பாலக்காட்டு மாதவன் என்னது, அந்த 7 நாட்கள்.
0: ஆமா
1: அதான், இல்ல நான் கூட மறந்துட்டேனோ நினைச்சேன்.
0: இந்த லோகத்தில் யோகியன் ஒன்
1: அதுதான். இல்ல நான் தான், அது ரொம்ப சூப்பரான ஒரு டயலாக்.
0: ஓகே, அடுத்த கேள்வி எடுத்து வச்சிட்டீங்க. நீர் வந்துட்டார், ரெடியா?
1: ஹலோ
3: ஹலோ, இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: நான் இங்க சுகமே, நீங்க அங்க சுகந்தா. ஓகே, நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் கேக்குறோம், சூப்பரான க்வெஸ்சன். அதுக்கு நீங்க ஆன்சர் கட்டாயமா பண்ணிடுங்க.
3: முன்னால க்வெஸ்சன் கண்டுபிடிச்சேன், இப்ப எனக்கு முடி தெரிய முடியா சொல்லுங்க.
1: கட்டாயமா கட்டாயமா, நீ ஈஸியான க்வெஸ்சன் தான். அதாவது 2013 எனக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சது. ஆனாலும் கூட எனக்கு பத்மபூஷன் விருதே வேண்டாம், உங்களுடைய அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பை பாராட்டி பெற்ற திரைப்பட பின்னணி பாடகி நான். யார்?
3: திரைப்பட பின்னணி பாடகியா?
1: ஆமா.
3: எஸ் ஜானகி.
1: எப்படி சொல்றீங்க?
3: என்னங்க
1: எப்படி சொல்றீங்க?
3: அவங்கதான் விருது எதுவும் வேண்டான்னு சொல்றதா படிச்சுட்டேன், அப்புறம் வந்து திரையில இருந்து ஓய்வு பெறேன்னு சொன்னாங்க.
0: தெரியுது.

0: 101.8 நீர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். ஓகே, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நான் யார்ன்ற விளையாட்டை விளையாடிட்டு இருக்கோம்.
1: இப்போ வந்து இந்த நான் யார் என்ற விளையாட்டில் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் யார் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க?
0: ஓகே, வணக்கம்.
2: வணக்கம், திருப்பூர்ல இருந்து பாலன்.
1: கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
2: நலமா இருக்கீங்களா?
1: ஆமா, நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: பாலன் பேசுறேன்.
1: கேட்டுச்சு கேட்டுச்சு.
0: கொஞ்சம் டயர்டா இருக்காரு அவரு.
2: நலமா இருக்கீங்களா?
1: ஆமாங்க, நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா நலமா இருக்கீங்க.
1: உங்க ஊர் எப்படி இருக்கு? மழை
2: கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கு, மேகமூட்டமா இருக்கு.
1: அப்படிங்களா? ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறோம், அதுக்கான பதில் நீங்க சொல்ல போறீங்க. நாங்க யார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல போறீங்க. ஓகே
2: ஓகே,
1: ரைட். இப்போ வந்து முதல் முதல்ல நான் நடித்தது வில்லனாக, நான் வந்து கேரள மாநிலத்தை சார்ந்தவன். முதல் முதல்ல நான் வந்து மல்யுத்த சாம்பியன் பட்டம் பெற்றவன் யார்?
2: சரத்குமார்.
1: நான் வந்து ஒரு திரைப்பட நடிகர், கேரள மாநிலத்தில் அதாவது சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கேன். இதில் எனக்கு கேட்டிங்கன்னா மல்யுத்தத்தில் 1977-78 அந்த வருஷத்தில் திரைப்படத்தில் தொடங்கும் போது வில்லனாக தொடங்கியவர். அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஃபேமஸான ஆக்டர் ஆகி ஹீரோ ஆனவர் யார் சொல்லுங்க?
2: இப்போ நடிப்பில் இருக்காருங்களா?
1: ஆமாம் ஆமாம், நடிச்சிட்டு இருக்காரு.
0: அப்போ அவர் தமிழ்லையும் நடிச்சிருக்காரு, மலையாளத்திலையும் ஹீரோ இல்லையா?
1: ஆமா, தமிழ்லயும் ஒன்னு ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காரு, ஆனா மலையாளத்துல ஹீரோ இப்பவும் இருக்காரு.
0: கண்டுபிடிச்சிருப்பாரு நினைக்கிறேன்.
1: ரொம்ப ஃபேமஸ்ங்க, ரொம்ப ஃபேமஸ். மல்யுத்த வீரர் அப்படின்னு போது பாடி எப்படி இருக்கும்? நல்லா அகலமா இருக்கும் இல்லையா? அதுதான் யார். ஆமா, அகலமான ஒரு பாடி, ரொம்ப நல்லா இருக்கும். ஜிமிக்கு கமல், ஜிமிக்கு கமல்
0: அந்த பாடல்ல சூப்பரா ஆடி இருப்பாரு அவரு.
1: சரி சரி, பரவாயில்ல. ஆனாலும் நீங்க ட்ரை பண்ணீங்க.
2: லால் தானே? லால்,

0: உன்னை ஹீரோ பேர் என்ன? பிரித்விராஜ்யா?
1: மோகன்லால்.
0: மோகன்லால், ஓகே ஓகே
1: ஓகே ஓகே. உங்களுக்கான கேள்வி வந்துடலாம்.
0: ஈஸியா கொடுங்க சார், ஓகே ஈஸியா கொடுங்க சார்.
1: நான் பாத்தீங்கன்னா 1965 வெளியான ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான திரைப்படத்தில் அறிமுகமானேன்.
0: 1965
1: இயக்குனர் ஸ்ரீதர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட இயக்கத்தில் தான் அறிமுக நடிகர் நான் அறிமுகமானேன்.
0: சரி
1: ஓகே. அடுத்தது, நான் ஒரு நகைச்சுவை நடிகர் என்றாலும் நான் வந்து ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர்.
0: ஓ, நகைச்சுவை நடிகர் இருந்தாலும்
2: சட்டம் படித்தவர். அடுத்தது, அடுத்த க்ளூ.
1: ஓகே, கண்டுபிடிக்கல இன்னும். நான் யார்? சட்டம் படித்த வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாம நான் வந்து ஜோதிடத்துல அசாத்திய திறமை வாய்ந்தவன்.
0: ஜோதிடமும்
2: நல்லா தெரியும், ரொம்ப திறமைசாலி கூட.
0: நிகழ்ச்சி
1: தொடர்ந்து கேளுங்க, அவர் பேரே சொல்லிடுறேன்.
2: பாப்போம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த க்வெஸ்சன். ஓகே சூப்பர். ஆனாலும் சந்திரசேகர் வந்தாலே ஒரு குஷி தான் இல்லையா? ஆமா, கண்டுபிடிக்கல அதை விட குஷி.
1: அடுத்த நேர் கண்டுபிடிச்ச பிறகு கேட்டுடலாமா?
2: கட்டாயமா.
1: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். பொள்ளாச்சி கோவில்
1: ரங்கராஜன். ரங்கராஜனா, கண்டுபிடிச்சிட்டீங்களா பதில?
3: ரொம்ப பிடிச்ச நடிகர்.
1: ஓகே சூப்பர்.
2: ஆனா அந்த கேள்வி உங்களுக்கு இல்ல.
1: ஓகே, இவருக்கு இன்னொரு கேள்வி கூட கேட்டலாம்.
2: புது கேள்வி நம்ம கேக்குறோம்.
1: ஓகே தயாரா?
3: சொல்லுங்க.
1: ஓகே மேடம், ரெடியா இருக்காங்க கேள்வி கேட்க?
2: நீங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சவங்க வழக்கறிஞர் இருப்பாங்களா? யாரு சார்? மொத்தத்துல வழக்கறிஞரா இருந்தாரு, பயங்கர ஃபேமஸ்ங்க. என்ன நீங்க அரசியல் எல்லாம் இருந்தாரு, ரொம்ப ஃபேமஸ். அரசியல் இருந்தாரு, ரொம்ப ஃபேமஸ்.
1: இன்னொரு க்ளூ கொடுங்க.
2: இன்னொரு க்ளூ வேணுமா?
1: சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
2: பாடல் கேட்டு அடுத்த க்வெஸ்சன் ரெடி பண்றோம்
1: கண்டிப்பா.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை ரொம்ப சூப்பராகவே விளையாண்டுட்டு இருக்கோம். 4:31:49 எப்படி ஓடிச்சுனே தெரியல. நான் யார் அப்படின்னு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். ஆன்சரும் ரொம்ப சூப்பராகவே சொல்லிருக்காங்க. இப்போ ஒரு கடினமான கேள்வி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தா அது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். அப்படியேப்பட்ட கேள்வி தான் சதீஷ் கேட்க போறாரு. ஒரு நேயர் ரெடியாக இருக்காரு.
1: வணக்கம்.
2: நேற்று உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். செர்மிலி சௌரிக்கும் அன்பான சௌரவுக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: கரெக்டா என் பேரு சொன்ன தொட்டும் நான் ரொம்ப சந்தோஷத்துல உங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம் அப்படின்னு மூணு டைம்.
2: ரெண்டு பேர் வயசு ஆசா வயசு உங்க வயசு ரொம்ப யூனிஃபார்மா இருக்க
0: குழப்பிக்கிறீங்க. ஆனாலும் இன்னைக்கு நீங்க குழம்பவே இல்ல பாத்தீங்களா, சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: பேர் சொல்லிருங்க. என்னோட திரை பயணம் பாத்தீங்கன்னா 1948 தொடங்கிருச்சு. வேதாள உலகம் திரைப்படத்தில் என்னோட 3 வயசு இருக்கும்போது குழந்தைய

0: குழந்தை நடிகை அறிமுகமானேன்னா? நடிகை நடிகை ஓகேரோ ஓகே. அப்புறம் நான் வந்து 500 மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடிச்சிருக்கேன். என்னோட கூட நடித்தவங்க நடிகர் MGR, நடிகர் சிவாஜி கணேசன், நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் கமல்ஹாசன், இவங்க எல்லார் கூடயுமே நான் நடிச்சிருக்கேன்.
1: வேதாள பைரவி,
0: வேதாள உலகம்,
2: வேதாள உலகம்,
1: வேதாள உலகம், வேதாள உலகம் லேட்டஸ்ட். ஆனா ரொம்ப பழைய நடிகை, பழைய நடிகையான்னு தெரியலையே, நடுத்தரமான நடிகையா?
0: ஓகே, லாஸ்ட் ஆப்ஷன் சொன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே ஓகே, பாரதி ராஜா இருக்காருல்ல, அவரோட இயக்கத்துல வெளியான நிறைய படங்கள்ல நான் வருவேன். முக்கியமா 16 நிலை திரைப்படத்துல கதாநாயகிக்கு அம்மாவை நடிச்சிருப்பேனா? நான் யார்
1: கதாநாயகி? அம்மா காந்தி மேரி. அம்மா காந்தி மேரி.
0: நல்லா யோசிச்சு பாருங்க, 16 நிலை யாரு ஹீரோயின்?
1: ஹீரோயினி ஸ்ரீதி அம்மா.
0: அவங்களுக்கு அம்மா யாரு?
1: காந்தி. அவங்க அம்மா வந்து 16 காந்தி மேரி தான் நினைக்கிறேன்.
0: நன்றி.
2: வீட்டுல இல்ல,
3: வெளியே
2: இருக்கீங்க? ஊர் சுத்துறதே உங்களுக்கு வேலை அதானே?
3: என்ன
2: தெரியுங்களா, அதாவது நான் ஒரு நடிகர் மட்டும் இல்ல, ஒரு தொழில் அதிபரும் கூட. பாக்குறதுக்கு ரொம்ப அந்த காலத்துல எல்லாம் நான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தேன். நான் யார்? நான் ஒரு ஆண் நடிகன், எல்லாருக்கும் பிடிக்கும் ஆண் நடிகன். பாருங்க ரொம்ப அழகா இருப்பேன், நடிகர் மட்டும் இல்ல தொழில் அதிபரும் கூட. 1991 வருஷத்துல தளபதி படத்துல நான் அறிமுகமானேன். 1991 தளபதி படம் ரஜினி, பின்ன வந்து மம்முட்டி கூட இவரும் நடிச்சிருக்காரு துணை கதாபாத்திரம். ரஜினி கூடயும் மம்முட்டி கூடயும் துணை பாத்திரத்துல நடிச்சிருக்காரு, ரொம்ப அழகா இருப்பாரு. நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அப்படிதானே? சரி, 2015 கூட தனி ஒருவன் அப்படின்ற படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு.
0: இணைந்திருங்கள் 101.8.

0: ஓகே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நான் யார் என்ற கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். எப்படி ஷர்மிளா, எப்படி போயிட்டு இருக்கு கேம் எல்லாம்? இன்னைக்கு
1: முடிச்சிட்டு தான் இருக்கேன். அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. ஆனா என்ன, அவங்க சைடுல வந்து நிறைய மார்க்கும், நம்ம சைடுல ரொம்ப கம்மி மார்க்கும்.
0: இப்ப வின் பண்ணிடுவோமான் பாத்திரலாமா?
1: ஆமா ஆமா, அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேசலுங்க. நான் ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானேன். அறிமுகமானாலுமே 90s வந்து நான் வந்து ஒரு டாப் ஹீரோயினா இருந்தேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில. ஓகே, என் நடிப்புக்கு மட்டும் இல்ல, என் கண்களுக்கும் ஏராளமான ரசிகர் பட்டாளம் உண்டு.
1: பெரிய கண்ணா இருக்கும், நல்லா உருட்டி உருட்டி பாப்பாங்களா?
0: ஆமா ஆமா ஆமா,
2: அதானே.
1: எங்க பெரிய கண்ணா உருட்டி உருட்டி பாப்பாங்கன்னு சொல்லிருக்கேன்.
2: 90s 2000s
0: இவங்க டாப் லெவல் ஹீரோ.

0: ni banget.
1: ஸ்ரீதேவி இல்லையா?
0: ஓகே, லாஸ்ட் க்ளூ போயிடலாமா? அதில் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு
1: நினைக்கிறேன். ஆ, கொடுங்க கொடுங்க கொடுங்க.
0: ஓகே, வில்லன் திரைப்படத்தில் இரண்டு கதாநாயகிகளில் நானும் நடிச்சிருக்கேன்.
1: என்ன படம்?
0: வில்லன், நடிகர் அஜித் நடித்த வில்லன் திரைப்படத்தில்
2: டபுள் ரோலில் இருப்பார்.
0: ஆமாம், ரெட்டை கதாபாத்திரத்தில் ஒரு கதாபாத்திரத்துக்கு நான் தான் ஜோடி.
1: மீனா.
0: சூப்பர்,
2: எப்படியோ கண்டுபிடிச்சார்ல.
0: ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றிங்க.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
2: ஆனாலும் அவர் நன்றி சொல்லும் போது கூட அழுத்திக்கவே இல்லை பார்த்தீங்களா? நான் ஜெயிச்சிட்டேன்னு நம்மளால் அழுத்திப்போம், ஆனால் அப்படியே இல்லை.
0: பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டாரு,
2: போயிட்டாரு. ரொம்ப சூப்பர் தான்.
0: ஆமாம். ஓகே, அடுத்த கேள்வி ரெடியாக இருக்கீங்களா?
2: ஆமாம் ஆமாம்.
0: ஓகே, நேரம் வந்துட்டாரு, பேசிடலாம்.
2: மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன்.
3: அனைவருக்கும் இங்கே மலை வணக்கம்.
2: மலை வணக்கம் உங்களுக்கும்.
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
2: நாங்கள் இங்கே ஷர்மிளா, அங்கே சதீஷ்.
0: எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன், நீங்களாம் எப்படி இருக்கீங்க?
0: ஓகே, உங்ககிட்ட பேசும் போது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கு.
3: மிக்க மகிழ்ச்சி. ஆப்பிளே ரொம்ப சிறப்பாக கேட்டுட்டு இருக்கோம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. உங்களுக்கு கேள்வியோட ஷர்மிளா அவங்க ரெடியா இருக்காங்க. நீங்க ரெடியா?
3: ஆயத்தமா இருக்கிறேன்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி இதோ.
2: அதாவது என்னோட பேர் வந்து டயானா. டயானா மரியம் அப்படின்ற பேரு என்னுடைய பேர்.
0: இயற்பெயரா?
2: ஆமா, இயற்பெயர் கொண்ட நடிகை. நான் ரொம்ப ஃபேமஸான நடிகைங்க, இப்ப கூட நடிச்சிட்டு இருக்கேன்.
0: ஓகே,
2: சொல்லுவீங்களா?
3: அடுத்த குறிப்பு.
2: அடுத்த குறிப்பு, என்னோட ஃபர்ஸ்ட் படமே நான் வந்து சரத்குமார் கூட தான் நடிச்சிருக்கேன். ஒரு வார்த்தை பேசணும்னா கூட ஒரு வருஷம் வெயிட் பண்ணி தான் வந்து என்னோட பேச்சு கேட்கணும்.
0: ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
3: நான் சொல்லவா?
2: சொல்றீங்களா?
0: ஐயோ, கண்டுபிடிச்சிட்டார் போலயே.
2: ஆமா, சொல்லாமான்னு கேக்குறாரு, சொல்ல கூட.
0: ஓகே,
3: நயன்தாரா விக்னேஷ்வன்.
2: அப்பா, எப்படி விக்னேஷ்வரனோட சேர்த்து சொன்னார் பாத்தீங்களா? அடுத்த குழு ஒன்னு
0: கொடுக்கலாம். அப்படி அடுத்த குழு என்ன
2: கொடுக்கறது? வந்து ஒன்பது நட்சத்திரம் அப்படின்னு கொடுக்கலாம்னு இருந்தா.
0: அப்படியா?
2: நயன்தாரா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு.
0: ரெண்டு ரெண்டு குழுலயே கண்டுபிடிச்சிட்டாரு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: சீக்கிரமா வாங்க.
0: அப்படி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.
2: எஃப்எம் 101.8
0: இங்க எல்லாமே சமஹிட்டம்.

0: ஓகே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நான் யார்ன்ற விளையாட்ட சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம். இன்னொரு நேயர் கூட இருக்காரு, நம்ம அவரு கூட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், பேசலுங்க.
1: மாட்டேன். இருபத்தோரு வயசுலயே நான் வந்து திரைப்படத்துல அந்த பாடல் பாடுறதுல ரொம்ப அறிமுகமானவன். புது பாடல்கள் எல்லாமே சூப்பராவே கலக்கிட்டு இருக்க. நான் யாரு? தனுஷ்கான மூணு அப்படின்ற படத்துல வந்து அருமையான பாடலை பாடியிருக்கேன். அதுதான் ஃபர்ஸ்ட் பாடல்.
2: இன்னும்
1: கொஞ்சம் அப்படியே யோசிச்சு வாங்க. ரஜினி படத்துக்கும் நிறைய பாடல் பாடியிருக்காரு. பேட்ட படத்துலேருந்து எல்லா படத்துக்குமே பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் வந்து ரஜினிக்கு கொஞ்சம் உறவும் கூட, சொந்தக்காரும் கூட. ரஜினி மாதிரி ராலையும் என்னோட பேர் இடையில் தொடங்கும். ஆள தொடங்கும், ராள தொடங்கும்.
0: ஓ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். தீபா ட்ரை பண்ணுங்க.
1: ராகவேந்திரா நடிச்ச ரஜினியோட உறவினர்.
0: பாடகரா இசையமைப்பாளரா? ரெண்டுமா?
1: ரெண்டும் தான்.
0: ஓகே, நான் கண்டுபிடிச்சேன்.
1: பாடல் நிறைய பாடல் பாடி இருக்காரு.
2: டிவி பிரகாஷ்ங்களா?
1: இல்ல, பாட்டு ஆள தொடங்கோ.
2: என்னங்க?
1: அப்படி இல்ல, தொடங்கோ குரில். அதுல தொடங்கோ.
0: அவரோட பேரு?
1: நான் இலக்கண கிளாஸ்ல இருக்கேன்.
0: இன்னும் கண்டுபிடிக்கலையா?
1: ஆள சொல்லி பாருங்க, என்ன பேரு வருது? நல்ல ஃபேமஸான பாடகர், இளம் பாடகர்.
2: ஆனந்த்ங்களா?
1: சரி, அந்த க்வெஸ்சன் மட்டும்லாம்.
2: அனிருத்ங்களா?
1: அப்பா, இல்லாதானே எப்படி நான் சீக்கிரமா சொல்லணும்.
3: சூப்பரா
1: வேணும். எங்களை ஓடி இருக்கீங்க.
0: முழு பேரையும் சொன்னதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்கீங்க தீபா.
1: அனிருத் ரவிச்சந்தர். சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: ஓகே, அருமையா கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, அடுத்த நேர் கூடயும் பேசலாம். வணக்கம். அடடா, நேர் வந்தனே போயிட்டாரே.
1: ஏன்னா கஷ்ட கடினமான க்வெஸ்சன், கடினமான க்வெஸ்சன் நீங்க சொல்லிருந்தீங்களா? இப்ப ஈஸி க்வெஸ்சன், ஈஸி க்வெஸ்சன் சொல்லுங்க, வருவாங்க.
0: அப்படியா? இன்னொரு அருமையான எனக்கு பிடிச்ச நடிகையோட எடுத்து வச்சிருந்தேன், அடுத்த நேயிட்ட
1: கேட்கலான்னு. வருவாங்க, வெயிட் பண்ணலாமா?
0: ஓகே, உங்ககிட்ட கேட்டலாமா பேசாம? இல்ல, நேயிட்ட கேட்டலாமா?
1: நேயர்கள் வருவாங்க.
0: அப்படியா? ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: ஆமா, அவங்களுக்காக ஒரு க்வெஸ்சன் வைக்க ஒண்ணு.
0: ஓகே, கண்டிப்பா எடுத்து வைங்க. பாடல் கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்க, இது ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே சமஹிட்.
4: நீ

0: ஓகே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில கடைசி காலர் கூட பேசிடலாம். வணக்கம்.
1: This call is now being recorded.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: ஊட்டிலிருந்து ராஜ்குமார்.
0: ராஜ்குமார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கு.
0: ஓகே, லாஸ்ட் லக்கி காலர், நீங்க உங்க கிட்ட கேள்வி கேட்டலாமா? கதாநாயக நடிச்சிருக்கேன், குணச்சித்திர கதாபாத்திரம் ஏத்து நடிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம வில்லி கதாபாத்திரம் ஏத்து நடிச்சிருக்கேன்.
3: இவ்வளவு திறமையா உங்ககிட்ட?
0: எஸ். ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிங்களா?
2: ரம்யா
3: கிருஷ்ணன் இல்ல.
0: ஓகே, கொஞ்சம் பழைய நடிகைவங்க. அடுத்த குளுக்கு போயிடலாமா? ஓகே, நான் வந்து கன்னி பருவத்திலே திரைப்படத்துல வந்து கதாநாயகியா நடிச்சிருக்கேன்.
2: ரொம்ப பழைய படமா?
3: ஆனாலுமே இந்த படம் வரைக்குமே இப்போ வரைக்குமே தொடர்றாங்க.
0: ஆமாம்மா, நடிக்கிறாங்க. நிறைய சின்ன திரை சீரியல்ஸில் நடிக்கிறாங்க. அவங்க
3: நிறைய படத்தில் வில்லியாக இருக்காங்க
0: இப்போ. ஆமாம்மா.
2: இன்னொரு
0: ஓகே, சூப்பர் ஸ்டார் நடித்த அருணாச்சலம் திரைப்படத்தில் வேதவல்லி கதாபாத்திரத்தில் எல்லாரையுமே
2: மிரட்டியிருப்பேண்ணா.
0: சூப்பர்,
4: சூப்பர்.
0: ஓகே ராஜ்குமார், ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சிங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: ஆனாலும் உங்கள் வருத்தங்களுக்கு இடமே இல்ல. ஏன்னா டெய்லியுமே இந்த மாதிரி எதிரும் புதிரும் நிகழ்ச்சி இருக்கு, வேற வேற கேம்ஸ் இருக்கு. அவங்க நாளைக்கு கூட என்ஜாய் பண்ணலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, எல்லா ப்ரோக்ராம் கூப்பிடுங்க.
3: இது ஊட்டி FM 101.8.
0: இங்க எல்லாமே சமஹிட்டு.

கேட்ட பாடலுடன் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலை மதிப்பற்ற பொருட்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தவிக சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி, பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உள்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லார்ட்ஸில் இன்று தொடங்கிய இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன் எடுத்துள்ளது. சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தின் நேரம் 5:02. நேர்களிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. நேர்களை, இந்த நிகழ்ச்சியில 1950 முதல் 1970 வரை வெளியான தமிழ் திரைப்பட பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம்.

ஓகே, நிகழ்ச்சியில முதல் பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள் இசையோடும் ஊட்டி FM 101.8 ஓடும்.

எப்ப கேட்டாலுமே ஒரு இதமான உணர்வு தர ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். புதிய பறவை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் பாடல் வருகிறில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில். ஒலிக்கிறது சர்வசுந்தரம் திரைப்பட பாடல்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

டி எம் சவுந்தரராஜன் சாதனா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ஊட்டி FM 101.8 நேர்கிணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

என் தன்னை தலையில் தாங்கி வங்கி வருதப்பா. வரதப்பா வர.

குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் உய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே காதல் பேசவன்

0: பேட்டா, எது தடை எது தடை? மாமா மாமா
1: கேவி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் ஜமுனராணி இணைந்து பாடிய பாடல் வெளித்தது குமுதம் திரைப்படத்திலிருந்து. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க காத்திருக்கிறது அடுத்த பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: உள்ளம்.
1: தாயின் மடியில் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் அது.
2: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு,
3: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
2: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
3: பழுதடைந்த மின் சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
2: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
3: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
2: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.
1: நம்ம டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல.
2: பில் பே பண்றதுக்கு முன்னாடி
1: வந்துருவாள. என்ன நடக்குது?
3: பில் போடுறாங்க.
2: சரி, உன் கார்டை கொடு.
1: பின் என்ன? RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேரணி தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேர்களை. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமடு படுகுமொழி பாடல்கள் எனப்பெறும். 7:00 திரைகானம், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பூண்டு சாகுபடியில் உயர் தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயி சுசீலா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் வி எல் குமார் மற்றும் வி எல் வி சுதர்ஷன் ஆகியோரின் வயலின் இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருந்தங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 11:05 ஆங்கிலத்திய செய்திகள் டெல்லி அஞ்சல். நாளை காலை 6:05 ஆங்கிலத்திய செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். காலை 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையில், 6:55 இயற்கின் மொழி இந்நிகழ்ச்சியில் உலக மக்கள் தொகை தினம் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமை படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். காலை 7:00 காலை கதிர் இதில் நலமுடன் வாழ, சர்வதேச மக்கள் தொகை தினம் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மரீனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து திரைகணம், நிறைவாக சட்டம் அறிவோம். இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து பிளே கிரவுண்ட், நிறைவாக அறிவோம் பகிர்வோம். உயிர்மை எழுத்துக்களை உச்சரிக்கும் முறை குறித்து ஆர் கல்பனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்திய செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம். காலை 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து 9:15 உதகை உழவச்சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் கேட்டு ரசிக்கலாம். காலை 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கம். 11:20 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். நாளைய நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பத்தில் இடம்பெறும் தலைப்பு இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றது, தனி குடும்பமா கூட்டு குடும்பமா. 12:05 ஆங்கிலத்திய செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழைக்காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஒரு தாலி வரம்
1: கேட்ட பாடலுடன் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தொடர்வது மாநில செய்திகள் சென்னையில்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 500,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 1,000,000க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு

0: பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக் கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெலுங்கானாவிலிருந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தற்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கொடர்ச்சி மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது. காலை முதல் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலை 4:30 பிறகு பலத்த சூறாவளி காற்று வீச துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மிக கனமழை நீடித்து வருகிறது. சாலைகள் ஆறுகளைப் போல காட்சியளிக்கிறது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் கட்டுவதற்கான இடம் தேர்வு குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் ஷகீலும் மகளிர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் புர்மேஸ்வரி தேவி ஹுய்ட்ராமும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 6 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் சந்திரிகா புஜாரி, ஜாய்ஸ்ரீ தேவி, பிராச்சி, சாகத், அன்ஷிகா, குஞ்சன் ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லார்ட்ஸில் தொடங்கியது.

டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நங்க இன்னகிட்ட கேட்டதோ இதோ பெட்டத கமலும் படுகுமழி பாடல்கள். ஜனாவோ சந்தித்து ஆறு நலவத்துக ஊட்டி எஃப்எம் டியூன் மாடுறது மாதிரி பேடுவி. நீங்ககாய் படுக்கதை நீங்கவ தேடி பண்ற நீங்க ஊட்டி எஃப்எம் தோகை மர்ச்சி நீங்கவ நாயகி சொந்த இதே ஜாமதோகை சந்திச்சினேன்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி. நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் திரைகானம்.

0: அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில.
1: நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பலரும் இணைந்து வருகின்றனர். எதிர்பாராத நிகழ்வுகளால் பாதிக்கப்படுவோருக்கு இந்த திட்டம் உறுதுணையாக உள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அட்டல் ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2015 மே 9 கொல்கத்தாவில் தொடங்கி வைத்தார். நாட்டின் அமைப்பு சாரா பிரிவைச் சேர்ந்த மக்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு காப்பீட்டுத் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அனைத்து வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்களில் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. பிரதம மந்திரியின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தில் இதுவரை 2,10,000 பேரும், பிரதம மந்திரியின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தில் இதுவரை 5,46,000 பேரும் சேர்ந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி தெரிவிக்கின்றது. எருமப்பட்டி வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த லதா என்ற பெண்மணி தனது கணவர் இந்த திட்டத்தில் சேர்ந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்த காரணத்தினால் அவருக்கான காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. முன்னோடி வங்கி மேலாளர் திரு மு சரவணன், இந்திய ரிசர்வ் வங்கியின் முதன்மை மேலாளர் திரு ரமண பிரகாஷ் உள்ளிட்டோர் அதற்கான சான்றிதழை அப்பெண்ணிடம் வழங்கினர்.
2: என் பேர் லதா, வரதராஜபுரம் பஞ்சாயத்து இந்தியன் பேங்க்ல வந்து இன்சூரன்ஸ் போட்டுனேன். எங்க வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கு வந்து இந்தியன் பேங்க்ல பிரதமர் மோடியில ஸ்கீம் 2,00,000 போட்டுனேன். 1,00,000 நகை வச்சிருந்தேன். இது 1,00,000 வந்து டெபாசிட் பண்ணிட்டேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கும் இந்தியன் வங்கிக்கும் மிகவும் நன்றி.
1: பிரதம மந்திரியின் 3 சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து வங்கி தொடர்பாளர்கள் கிராமங்கள் தோறும் நேரில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் அதிக மக்கள் இந்த திட்டங்களில் சேர்ந்து வருவதாக வங்கி தொடர்பாளர் பிரேமா கூறுகிறார்.
3: எரும்பட்டி பிரான்ச்ல 8 வணிக தொடர்பாளர்கள் வேலை செய்யறோம். இதுல வந்து இன்சூரன்ஸ் பத்தி வில்லேஜுக்கு நாங்க விழிப்புணர்வு முகாம் பண்ணிட்டு இருக்கோம். வரதராஜபுரம் பஞ்சாயத்துல ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, ஜீவன் ஜோதி சுரக்ஷா பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, 3 ஸ்கீம் இருக்கு. அதுல ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில ஒரு கஸ்டமர் கிட்ட நாங்க பண்ணிருந்தோம். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஒரு கட்டட தொழிலாளி, 5 அவங்களுக்கு கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோம்.
1: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக ரத்த கொடையாளர் தினம் June 14 கொண்டாடப்பட்டதின் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் தன்னார்வ ரத்த தான கொடையாளர்கள் 51 பேரை பாராட்டி கேடயம் வழங்கினார். மேலும் 75 முறை ரத்த தானம் வழங்கிய மருத்துவர் திரு கண்ணன் என்பவரை பாராட்டி வாழ்நாள் விருதும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் அரசு ரத்த மையங்களின் மூலமாக 2025 மொத்தம் 9,771 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ரத்த மையத்தில் மட்டும் 6,667 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. இதில் 3,137 யூனிட்டுகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும், 6,000 மேற்பட்ட யூனிட்டுகள் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்ற மற்ற பிரிவுகளுக்கும் வழங்கப்பட்டன. நவனி ஊராட்சியில் கடந்த 2 விக்ஷித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் இதில் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார். இந்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் விபிஜி ராம்ஜி திட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்றும், இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக 1/7/2026 முதல் ஊரகப் பகுதிகளில் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதையும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 சட்டப்பூர்வ வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்ததற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும் என்றார்.

0: பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் குவைத் பயணத்தின் போது நடைபெற்ற ஹாலா மோடி நிகழ்ச்சிக்கான வீணை மற்றும் வயலின் இசைகளை வழங்கிய நாமக்கல் மாவட்டம் பாச்சல் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட குவைத் நாட்டில் வசித்து வரும் இசை சகோதரிகள் செல்வி மௌத்திகா மணிகண்டன், செல்வி கமலிகா மணிகண்டன் ஆகியோரின் கர்நாடக சங்கீத குரல் அரங்கேற்ற விழா ராசிபுரத்தில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. இதனை மூத்த கர்நாடக சங்கீத பாடகர் டாக்டர் சுதா ரகுநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து இளம் இசை கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை வழங்கினார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமானது பெண் குழந்தைகளின் பிறப்பினை உறுதி செய்து அவர்களின் கல்வி, திறன் மற்றும் பங்கேற்பினை மேம்படுத்துதல் ஆகும். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தையின் பிறப்பை உறுதி செய்வதற்காகவும் பெண் குழந்தையின் பிறப்பினை கொண்டாடும் பொருட்டும் மகப்பேறு பிரிவில் உள்ள 20க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகள் ஆகியவற்றை வழங்கி தாய் மற்றும் குழந்தைகளின் நலம், அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார்.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் கிருத்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள அவர் ஆக்லாந்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியினர் சார்பில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பஞ்சாப் மக்களின் சார்பில் நடைபெற்ற நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி சேர்ந்திசையும் வந்தே மாதரம் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடல்சார் வளர்ச்சியில் சாகர்மாலா நிதிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் மூலம் இதுவரை 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதில் இதுவரை 3,700 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், இந்த கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தொடர் குறித்த பல்வேறு ஆலோசனைகளும் இந்த ஆய்வின் போது வழங்கப்பட்டுள்ளதாக திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். தில்லியில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் தில்லி அரசின் இந்த நடவடிக்கை உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மூலிகை தாவரங்களை நடுவதற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் நீர்நிலைகளை புனரமை

பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கட்டில் பலோட் மாவட்டத்தில் 285,000 நீர்நிலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து அமைப்புகளும் மாவட்ட நிர்வாகமும் சமூக ஆர்வலர்களும் இப்பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்படை சார்பில் ஒருநாள் மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கடலோர காவல்படையின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்த படையின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக கடலோர காவல்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக இருக்கும் என்று இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படுத்துவதற்கும் முதலீடுகளை கூடுதலாக ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இங்கு பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திரு நாராயணன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் திகழ்கிறது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 40 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 9,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிஜேபி வேட்பாளராக திரு நீரஜ்குமார் சின்ஹா அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு அசுதோஷ் திவாரி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். பீகாரில் மாதந்தோறும் 10ஆம் தேதி ஓய்வூதிய தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இன்று 1,423 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு பயனாளியும் விடுபடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முகாம்களில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். அசாம் அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு ஜெயந்தா மல்லா பருவா இதனை தாக்கல் செய்து பேசினார். முதலீட்டு செலவினங்கள் 38,152 கோடியே 65 லட்சம் ரூபாயாக இருக்கும் என்று கூறிய அவர், வருவாய் பற்றாக்குறை 3% இருக்கும் என்று தெரிவித்தார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெயந்தா மல்லா பருவா கூறினார். கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பி கே பஷீர் கூறியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு பி கே பஷீர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கான ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கை

கீழ் வெனிசுலா சென்ற இந்திய படையினர் இன்று புதுதில்லி திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கீர்த்தி 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் எலியா கெனல்ஸை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரித்திகா பிரதீப் 140-135 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் ஆண்ட்ரியா முனோஸை வென்றார். பிரான்சின் லா பிளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். 9 சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 126 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கிளாஸ்கோவில்

0: வாக்காளர்களுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் கிருத்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
4: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். முதல் 3 நாட்களுக்கு மிக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசி 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பில்லை. அதிகபட்ச வெப்பநிலை 16-18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11-13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேரத்தில் காற்றின் ஈரப்பதம் 50-80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-16 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். முதல் 3 நாட்களுக்கு கனமழை, இடி மற்றும் மின்னல் புயல் இடியுடன் கூடிய மழை, மின்னல் புயல் வலுவான மேற்பரப்பு காற்றுகள் போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடர்மா ஆஸ்பரல்லம் கிலோவிற்கு 4 கிராம் அல்லது பாசிடஸ் சப்டிலிஸ் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, கேரட் பயிரில் துருயி மேலாண்மைக்கு விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோலான்ட்ரா ரிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணிலிட வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை முறைகள் பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா ஆஸ்பரல்லம் அல்லது பாசிலஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். வாழை பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மர கம்புகளை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் பூண்டு சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் பூண்டு சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி சுசிலா அவர்களுடன் நேர்முகம்
1: நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம்.
0: உடன் உரையாடுபவர் சி சசிகுமார்.
2: இப்போ இந்த தொழு உரம்னு சொன்னீங்க இல்லைங்க, தொழு உரம் எப்படி வந்து நம்ம தயாரிக்கிறது?
3: தொழு உரம்ங்கிறது இந்த நாட்டு எருவுன்னு சொல்லுவாங்க. அது வந்து முக்கால்வாசி 90% வந்து அது மாட்டு சாணம், மாட்டு சாணத்தினால இதாகிறது. அதை மாட்டு சாணத்தை கொட்டி அதுக்கப்புறம் அதை அதற்கு மேலே இலை தலைகள் போட்டு அதை மக்க வச்சு கம்போஸ்ட் பண்ணி தான் நாம் கொண்டு வரணும், மண்ணில் இடணும். சாதாரணமாக அதில் அதிகப்படியான புழுக்களும் அதிகப்படியான களைகளும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தொழு உரத்தை வந்து நல்லா கம்போஸ்ட் பண்ணி தான் மண்ணில் இடணும், அதுதான் ப்ரொசீஜர்.
2: இப்போ கம்போஸ்ட் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்க.
3: கம்போஸ்ட் பண்ணுன்னா அதிகப்படியான நாட்கள் தேவைப்படும், குறைந்தது 3 மாதம் 4 மாத கால அளவு அந்த தொழு உரத்தை பேடு கட்டி வச்சு திருப்பி போடணும்.
2: அதை பற்றி விரிவாக சொல்லுங்க. இப்போ வந்து தொழு உரத்தை வந்து நம்ம எப்படி, இப்போ அந்த விவசாயி வந்துட்டு தொழு உரம் வந்தால் கண்டிப்பாக வந்து போடணும் பயிருக்கு அப்படின்னா, இப்போ உங்களோட ஆலோசனைகள் வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்து நம்ம தொழு உரத்தை அவர் வந்து தயாரிக்கணும் அப்படின்னா?
3: தொழு உரத்தை அவங்களே தயாரிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 8 அடி 4 அடிக்கு ஒரு குழி எடுத்துட்டு அதில் வந்து மாட்டு சாணத்தை கொட்டி ஒரு 1 மந்த் அதை அப்படியே விட்டுணும். அதுக்கப்புறம் அந்த 1 மந்த் கழித்து எகெயின் மறுபடியும் அது கூட இலைத்தலைகளை போட்டு அதை மூடணும், மறுபடியும் வந்து அதை திருப்பி விடணும். திரும்ப வெயில் படுற மாதிரி நல்ல டெம்பரேச்சர் கொஞ்சம் நல்லா இருக்கணும். பொதுவாக இங்கே வந்து இந்த ஊட்டி டெம்பரேச்சர் அதுக்கு செட் ஆகாது, கொஞ்சம் ஹீட் அதிகமாக தேவைப்படும் அது மக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இலைத்தலைகள் போடலாம், காஞ்ச வேஸ்ட்டு நெய் அந்த மாதிரி பால் நெய், நமக்கு எக்கனாமிக்கலாக கொஞ்சம் நல்லா இருந்தோன்னா பால் நெய் அதெல்லாம் போடும்போது நமக்கு புழு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் கிடைக்குங்க, அதில் நல்ல ஈல்டுக்கான ஒரு இதுவும் கிடைக்கும். தொழு உரத்தில் தான் அதிக சத்து, அதில் நைட்ரஜன் இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும், கார அமிலத்தன்மை சரியான லெவலில் இருக்கும், ரெண்டாவது கார்பன் சத்து அதிகமாக இருக்கும். தொழு உரம் மிக முக்கியமானது.
2: அப்போ இந்த மாதிரி இயற்கை முறையில் நம்ம இந்த
3: தொழு உரத்தை நாமளே ப்ரிப்பேர் பண்ணலாம், அது கிளைமேட் கண்டிஷன் கொஞ்சம் நமக்கு பாசிபிலிட்டியாக இருக்கணும்.
2: இப்போ இந்த பூண்டு சாகுபடிக்கு நீர்ப்பாசன முறைகள் எப்படி?
3: பூண்டு நீர்ப்பாசனம்னா பூண்டுக்கு ரொம்ப வாட்டர் இரிகேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஆரம்ப நாளில் சரியான ஒரு 3 days once இரிகேட் பண்ணால் போதும், அதிகப்படியான நீர் தேவைப்படாது. பூண்டு சாகுபடிக்கு
2: நீர் அவ்வளவா வந்து நம்ம
3: தேவைப்படாது டெய்லியுமே. இப்போ கேரட் அந்த மாதிரி நம்ம நடவு செய்யும்போது கேரட் முளைக்கிற வரைக்கும் குறைஞ்சது ஒரு 8-12 days வரைக்கும், மார்னிங்கு ஈவினிங்கு குறைஞ்சது ஒரு 45 minutes ஆகுது இரிகேட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் பூண்டுக்கு வீக்லி ஒரு 4 times அந்த மாதிரி இரிகேட் பண்ணால் போதும், அதிகப்படியான நீர் தேவைப்படக்கூடிய.
2: நோய்கள் அப்படின்னா என்னென்ன வகையான நோய்கள் இருக்குது, அதை வந்து எப்படி வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக தடுக்கலாம்?
3: இப்போ பூண்டை தாக்கக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னா, அதிகப்படியான நோய்கள் வந்து ஒரு பிளான்ட்னு எடுத்துட்டோன்னா அதிகப்படியான நோய்கள் பூச்சிகளால் தான் வரும். அந்த பூச்சிகளை ஆரம்பத்திலேருந்தே கட்டுப்படுத்தும் போது நம்ம அதிக பூண்டை வந்து நோய்கள் தாக்காமல் காப்பாற்றலாம். ரெண்டாவது நோய்கள் முன்கருகள் பின்கருகள் அழுகல் இந்த மாதிரி வேரில் வந்து அதிகப்படியான அரிசி புழு அந்த மாதிரி அந்த தாக்கு

0: போது வேரழுகல், முதல்ல வேறு அழுகல் வந்துடும், அதுக்கப்புறம் தண்டு அழுகல் வரும். இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா அந்த பூச்சிகளை முதல்ல கட்டுப்படுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம பூச்சி மருந்து அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி அதை கட்டுப்படுத்தினோம்னா நம்மளுக்கு நோய்கள் வராமல் அதிகமாக காப்பாறோம்.
1: இப்போ பொதுவாக தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னா இந்த பூண்டை வந்து என்ன வகையான நோய்கள் தாக்குங்க?
0: பூண்டில் வந்து அதிகப்படியாக வந்து லீஃப் மைனார்னு ஒன்று இந்த பூச்சிகளால் வரும். அப்போ வந்து அந்த லீஃப் அந்த பூச்சிகள் வந்து அதை சாப்பிட்டு அந்த இலையில் வந்து அதிகப்படியான ஃபங்கஸ் வந்துடும். அதுக்கு அதனால நமக்கு ஈல்டு பாதிக்கும், பூண்டு அதிகமாக வர்றது நமக்கு அதிகமாக பாதிக்கும்.
1: ஆரம்ப
0: அறிகுறிகள் அப்படின்னாக்கா லீஃப் வந்து ஒயிட் கலராக மாறும், எல்லோயிஷா மாதிரி ஒயிட் கலர், எல்லோயிஷா மாதிரி வெள்ளை கலரில் மாறிடும். அதை அதோடைய ஆரம்ப அறிகுறிகள் அதுதான். சமயத்தில் நைட்ரஜன் சத்து கம்மியாக இருந்ததுனாலும் நமக்கு ஒயிட் கலராக வருங்க, எல்லோயிஷா மாறும். சத்து இல்லைனாலும் அப்படி ஆகும், சத்து இல்லாமல் கருகி போகும் சில சமயம். அது ஆரம்ப நாட்கள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: அப்போ வந்து நம்ம தினசரி பயிர்களை வந்து நம்ம கண்காணிச்சுட்டு
0: கண்காணிக்கும் போது அது பூச்சியினாலேயா இல்லை வாட்டர் அதிகமாக ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு நோய் தாக்கம் ஏற்படும், சூரிய ஒளி இல்லாமல் இருந்தாலும் நோய் தாக்கம் ஏற்படும், மழை அதிகமாக இருந்தாலும் நோய் தாக்கம் ஏற்படும், பூச்சிகளாலும் நோய் தாக்கம் அதிகமாக ஏற்படும். இதை ஆரம்பத்திலிருந்தே நம்ம கண்காணித்து வந்தோன்னே ஈஸியாக அதை கணிச்சிக்க முடியும்.
1: ஈஸியாக வந்து நம்ம பண்ணுவோம். வேற இதை இந்த இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குக்கெல்லாம் இலை சுருட்டு நோய், அப்புறம் அந்த கருகல் நோய் எல்லாம் வந்து வரும். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அந்த இலை சுருட்டு நோய் அந்த மாதிரி எல்லாம் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை?
0: இலை சுருட்டு நோய் அப்படின்னு வர்றதுன்னா அது பூச்சிகளால் தான் வரும். ஒரு பேனுன்னு சொல்லுவாங்க, த்ரிப்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த பேன் வந்து அந்த இலைகளை தாக்கும் பொழுது இலை சுருட்டு நோய் வரும். அதை வந்து ஆல்ரெடி அந்த பேனுக்கான அந்த பூச்சி மருந்து அடிக்கும் போது அதிலேருந்து கட்டுப்படுத்தலாம்.
1: முளைச்சு வந்து இப்போ அறுவடைக்கு எப்போ தயாராகும்?
0: அறுவடைக்கு நம்ம ஊட்டியை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக 4 மாதங்கள், 90 நாளில் அதோடைய ஸ்டேஜ் வந்துடும், அறுவடைக்கு தயாராகிடும். நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ் விடும்போது அதனுடைய சாறு எல்லாமே அந்த தண்டில் இருக்கிற எல்லா சாரும் அந்த பூண்டில் வந்து சேரும். அது ஆல்ரெடி ஒரு பர்பிள் கலரில் வரும். அப்போது தயார் ஆயிடுச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறைந்தது ஒரு 120 நாட்கள் தேவைப்படும்.
1: 120 நாள்ல வந்து அறுவடைக்கு
0: அறுவடைக்கு
1: சொல்லி நம்ம கண்டுபிடிச்சலாம். நீலகிரியில இருக்கக்கூடிய பூண்டுகளோட இது காரத்தன்மை வந்து அதிகமா இருக்கு, இதுக்கு என்ன காரணம்?
0: நம்முடைய சாயல்ல அதான் அதிக கந்தக சத்து இருக்கும். நம்முடைய நீலகிரி சாயல்ல ஆல்ரெடி அதிகமான கந்தக சத்து அதிகமாவே இருக்கும். அந்த காரத்தன்மைக்கு கொடுக்கறது வந்து அந்த கந்தக சத்து தான், அதனால காரத்தன்மை அதிகமா இருக்கும், டேஸ்டும் அதிகமா இருக்கும்.
1: இப்போ அறுவடைக்கு தயாராயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெடி ஆயிருச்சு அப்படின்னும்போது நீங்கள் எப்படி வந்து இது அறுவடை பண்ணுவீங்க?
0: பூண்டு அது ஸ்டேஜ் டைமிங் டேட் நடவு செய்த நாள்லேருந்து அந்த டேட்டை முதலாவது பார்க்குவாங்க, 120 டேஸ். ரெண்டாவது வந்து பூண்டு அந்த செடி ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும்,
1: செடி விழுந்துடும்,
0: விழுகும் கரெக்டாக அந்த பர்பிள் கலர் அந்த இதாக ஆகி நாம் மண்ணில் பார்த்தோன்னுமே தெரிஞ்சுக்கலாம், மண்ணில் எடுத்து பார்க்க.
1: பூண்டு விவசாயத்தில் வந்து நல்ல ஒரு லாபகரமாக ஒரு பூண்டு விவசாயம் நடவு செஞ்சு அறுவடை பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து என்னென்ன யுக்திகள் வந்து அவர் பயன்படுத்தி இந்த பூண்டு வந்து நல்ல ஒரு அறுவடையாக வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களோட அறிவுரைகள் என்ன இருக்கும்?
0: நல்ல யுக்திகள் பண்ணால் பூண்டுக்கு வந்து நல்ல சத்துக்கள் தேவைப்படுது. அப்புறம் கண்காணிப்பு அதிகம், கண்காணிக்கணும் பூண்டை. ஒன் டே நல்லா இருக்கும், நெக்ஸ்ட் டே ஒரு மாதிரி இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும், அதிக சத்து பூச்சிகள் அதுக்கப்புறம் பயிர்களை தாக்கப்படிய நோய்கள் இதையெல்லாம் அவர் கண்காணித்து அதற்கு ஏற்றாற் போல் அவர் வந்து பார்த்துக்கிட்டாருன்னா நல்ல விளைச்சல் கிடைக்கும். அதே சமயம் நமக்கு கிளைமேட் கண்டிஷன் எல்லா விதத்திலும் நமக்கு ஒத்து வரணும். கிளைமேட் கண்டிஷன் ஒத்து போகும்போது நல்ல அறுவடையை பார்க்கலாம்.
1: போக்குவரத்து செலவு, அறுவடை, இப்போ வந்து அவங்க அந்த பயிரை வந்து அவங்க அதுக்கான மருந்துகள் அடித்த செலவு, பயிர் நடவு, இது கொஞ்சம் இந்த கணக்கீடெல்லாம் வந்து சொல்லுங்கள், எப்படி வந்து லாபம் வந்து சம்பாதிக்க முடியும்?
0: ஒரு கிலோ நம்ம விதை வாங்கி ஒரு கிலோ நடவு செஞ்சு அந்த நடவு செஞ்சு அதுக்கு எல்லா செலவுகளும் முடித்து நம்மளுக்கு வரும்போது கிலோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 150 ரூபா கிடைக்கணும். அது கிடைச்சா மட்டும்தான் அவருக்கு லாஸ் ஆகாது, அதற்கு மேல் அதிகமாக கிடைக்கும் போது அவருக்கு அதிக லாபம். லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படியேனாக்கா குறைந்தது 120 ரூபாயாவது கிலோவுக்கு கிடைக்கணும். ஒரு கிலோ பூண்டு சாகுபடி செஞ்சு

0: அவர் வந்து எடுக்கும் போது ஹார்வெஸ்ட் பண்ணும் போது 100 ரூபாய் அவருக்கு செலவாகும் 1 கிலோ பூண்டுக்கு. அப்ப அட்லீஸ்ட் அவருக்கு குறைந்தது 1 கிலோக்கு 120 ரூபாய் கிடைச்சாதான் அவருக்கு லாபம். அதுக்கு மேல 50 ரூபாய்க்கோ 90 ரூபாய்க்கோ விட்டா அவருக்கு நஷ்டம்
1: தான்.
0: மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கம்மியா விற்கும் போது அவருக்கு அதிகப்படியான நஷ்டம்.
1: இந்த பூண்டு வந்து மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, அதை பத்தி சொல்லுங்க.
0: பூண்டு வந்து மிகுந்த மருத்துவ குணம் உள்ளது. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலநிலைகளிலும் எல்லாத்துக்குமே அது நன்றாக தெரியும். பூண்டு மிகவும் மருத்துவ குணம் உள்ளது. அதனால் பூண்டு வந்து நம்முடைய சமையலுக்காகட்டும் மருத்துவத்திற்காகட்டும் எல்லா காரியங்களுக்கும் பூண்டு வந்து அதிகமான பூண்டுடைய பயன்பாடு மிகவும் மிகவும் அதிகம்.
1: நீலகிரியில இருக்கு வளரக்கூடிய பூண்டுக்கும் பிளைன்ஸ்ல இருக்க வளரக்கூடிய பூண்டுகளுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் வந்து?
0: மண்ணு தான் ஒரு காரணம். நீலகிரியில இருக்கிற சாயில் வந்து நம்மளுடைய சாயில் வந்து அசிடிட்டி சாயில்னு சொல்லுவோம். நம்ம வந்து அதை நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். கீழே இருக்க சாயில் வந்து கொஞ்சம் அல்கலைன் அந்த மாதிரி சாயில்னு சொல்லுவாங்க. அதனால நேச்சுரலாகவே நம்முடைய காய்கறிகளுக்கு எல்லா காய்கறிகளுக்கும் மருத்துவ குணம் அதிகமாக, நேச்சுரலாகவே இயற்கையாகவே மருத்துவ குணம் அதிகம்.
2: இதுவரை பூண்டு சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி சுசிலா அவர்களுடன் நேர்முகம்
3: நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள்.
2: இனி தொடர்வது கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக தகவல் களஞ்சியம்.
1: பல வகைகளில் சமையலுக்கு சுவையும் மனமும் ஊட்டும் பொருட்களை தரும் தாவரங்களை வாசனை பொருட்கள் பயிர் என்று தாவரவியல் விஞ்ஞானிகள் வகைப்படுத்தியுள்ளனர். இத்தகைய வாசனை பொருட்கள் பயிர் 50-க்கும் அதிகமாக உள்ளன. இவற்றுள் சிறப்பு வாய்ந்த வாசனை பொருட்கள் சிலவற்றை தங்கத்துக்கு நிகர் என்று சிறப்பாக போற்றி சொல்கிறார்கள். தங்கம் பொருளாதார வகையில் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல உயர்ந்த மதிப்பு பெற்று திகழ்கின்றன சில வாசனை பொருட்கள். அவைகளை தெரிந்து கொள்வோம். கருப்பு தங்கம். கருப்பு நிறத்தோடு திகழ்வதாலும் விலை மதிப்பு அதிகமுள்ளதாலும் பண்டை காலத்தில் பிற நாட்டவர் இந்தியாவிற்கு வந்து தங்கத்தை அளித்துவிட்டு அதற்கு சமமான விலை மதிப்புள்ள மிளகை வாங்கி சென்றார்கள் என்றதாலும் பண்டை காலத்திலிருந்தே மிளகிற்கு கருப்பு தங்கம் என்று ஒரு சிறப்பு பெயர் இருந்து வருகிறது. இன்றும் மிளகு இந்தியாவிற்கு கணிசமான அந்நிய செலவாணியை ஈட்டி தருகின்றது. இந்தியாவிலிருந்து 2008-2009 ஆண்டில் 25,250 டன்கள் மிளகு பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் நம் நாட்டிற்கு ரூபாய் 413.73 கோடி அந்நிய செலவாணி கிடைத்துள்ளது. சிவப்பு தங்கம். மிளகாய் தாவரத்தின் காய்கள் நன்கு முற்றி சிவப்பு நிற கனியாக மாறினதும் அவைகளை இத்தாவரத்திலிருந்து அவ்வப்போது பறித்து வெயிலில் நன்கு காய வைத்து எடுக்கிறோம். இவை கண்ணை பறிக்கும் சிவப்பு நிறமுடையவை. இந்த சிவப்பு நிற மிளகாயைத்தான் நாம் வாசனை பொருளாக அன்றாட சமையலில் பயன்படுத்துகிறோம். சுருங்கச் சொன்னால், சிவப்பு மிளகாய் சேராத சமையல் ஐட்டங்களே இல்லை எனலாம். இச்சிவப்பு மிளகாய் அதிகம் அந்நிய செலவாணியை ஈட்டி தருகிறது. இதனால் சிவப்பு மிளகாயை சிவப்பு தங்கம் என்று சொல்லலாம். சென்ற 2008-2009 ஆண்டில் இந்தியாவிலிருந்து பல வெளிநாடுகளுக்கும் மொத்தம் 188,000 டன்கள் சிவப்பு மிளகாய் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இதிலிருந்து இந்திய நாட்டிற்கு ரூபாய் 1080.95 கோடி அந்நிய செலவாணி கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த சிவப்பு தங்கமும் கை கொடுக்கிறது. பச்சை தங்கம். கண்ணை கவரும் பச்சை நிறம் கொண்டது புதினா. இதன் மணமும் சுவையும் யாவரையும் ஈர்க்கும் வல்லமை கொண்டது.

0: புதினாவை பச்சை தங்கம் என்று சிறப்பாக சொல்வதற்கு பல தகுதிகள் உள்ளன. புதினா சமையல் வகைகளுக்கும், பண்டம் பலகாரங்கள் செய்வதற்கும், மிட்டாய் கேக் முதலின செய்வதற்கும் விரும்பி பயன்படுத்தப்படுகிறது. இவைகளன்றி புதினாவிலிருந்து தயாரிக்கப்படும் பல பொருட்களும் ஏற்றுமதியை நன்கு ஈர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கு இவை அபரிதமான அந்நிய செலவாணியை அள்ளித்தருகின்றன. இந்தியாவிலிருந்து 2008-2009 20,500 டன்கள் புதினா சார்ந்த பொருட்கள் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் நம் நாட்டிற்கு ரூபாய் 1,420.25 கோடி அந்நிய செலவாணி கிடைத்துள்ளது. கிபி 2008-2009 மிக அதிகளவு அந்நிய செலவாணியை ஈட்டித்தந்த வாசனைப் பொருள் இந்த பச்சை தங்கம்தான் என்பதை நாம் சொல்வதில் மகிழ்ச்சி அடைவோம். முக்கிய வாசனை பயிரான ஏலக்காய், இந்த பயிருக்கான பிப்ரவரி மாத சாகுபடி குறிப்புகள். முதலில் ஏலக்காய் நாற்றங்கால் பராமரிப்பு. நாற்றங்காலின் தேவைக்கு ஏற்ப சீரான இடைவெளியில் தண்ணீர் ஊற்ற வேண்டும். நாற்றழுகல் நோயை கட்டுப்படுத்த 0.2% காப்பர் ஆக்சிக்ளோரைடு அல்லது 0.2% மேன்கோசப் கரைசலை 100 லிட்டர் தண்ணீரில் 200 கிராம் என்ற அளவில் கலந்து தூர் பகுதியில் ஊற்ற வேண்டும். டிரைகோடெர்மா அல்லது சூடோமோனஸ் அல்லது பேசிலைஸை மண்ணில் உபயோகித்து உயிரி கட்டுப்பாட்டு முறையிலும் நாற்றழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம். இலை அழுகல் நோயை கட்டுப்படுத்த 0.3% மேன்கோசப் கரைசலை 300 கிராம் அளவிற்கு 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இலைப்புள்ளி நோயின் ஆரம்ப அறிகுறி காணப்பட்டால் அதனை கட்டுப்படுத்த 0.25% டைபோலோட்டான் 250 கிராமை 100 லிட்டர் தண்ணீரில் அல்லது 0.20% பேவிஸ்டின் கரைசலை 200 கிராம் அளவிற்கு 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். ஏலக்காய் தோட்ட பராமரிப்பு. நீர்ப்பாசன வசதி உள்ள இடங்களில் தேவைக்கு ஏற்ப நீர்ப்பாசனத்தை தொடங்க வேண்டும். மானாவாரி பகுதியில் இதுவரை மூடாக்கு போடாவிட்டால் உடனே உலர்ந்த இலை, தழை மற்றும் களையெடுத்த செடிகளை கொண்டு செடியின் தூர்பகுதியில் மூடாக்கு இட வேண்டும். மண் அரிப்பினால் பாதிக்கப்பட்டு வேர்கள் வெளியே தெரியும் தோட்டங்களில் மேல் மண்ணை கொண்டு தூர்பகுதியில் தட்டையின் பாதி கிழங்கு வரை மண் அணைக்க வேண்டும். பின்னர் உடனே தூர்பகுதியில் மூடாக்கு இட வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம். இதில் தட்டையின் பச்சையாக உள்ள இலை உரையை அகற்றாமல் காய்ந்த இலைகளை மட்டும் கவாத்து செய்ய வேண்டும். குயினால்பாஸ் பூச்சிக்கொல்லியை 100 லிட்டர் தண்ணீரில் 200 மில்லிலிட்டர் என்ற அளவில் கலந்து தண்டு துளைப்பானின் அந்து பூச்சி வெளிவரும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். நாற்றங்காலில் நோய் நிர்வாகம். தோட்டத்தை அடிக்கடி கண்காணித்து கட்டே அதாவது நச்சுயிரி நோய் தாக்குதல் உள்ள செடிகள் காணப்பட்டால் அவற்றை உடனுக்குடன் அகற்றி அழித்துவிட வேண்டும். இலைத்தரு, செந்தாள் மற்றும் இலை புள்ளி நோய்களை கட்டுப்படுத்த 0.25% மான்கசப் அல்லது காம்பானியன் பூசணக் கொல்லியை 100 லிட்டர் தண்ணீரில் 250 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். 30 நாட்கள் இடைவெளியில் 2-3 தடவை தெளிக்க வேண்டும். தட்டை ஒடிதல் அறிகுறி தென்பட்டால் 0.2% பேவிஸ்டினை 100 லிட்டர் தண்ணீரில் 200 கிராம் என்ற அளவில் கலந்து தட்டையின் மீது தெளிக்க வேண்டும். இலை மஞ்சளாகுதல் மற்றும் வேரழுகல் நோயை கட்டுப்படுத்த 0.2% பேவிஸ்டின் மருந்தை 100 லிட்டர் தண்ணீரில் 200 கிராம் என்ற அளவில் அல்லது கார்பன் டெசிம் மற்றும் மான்கோசிப் கரைசலை 100 லிட்டர் தண்ணீரில் 100 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். இலையின் மேற்பகுதியில் தெளித்தும் மற்றும் தூர் பகுதியில் மண் நனையுமாறும் ஊற்ற வேண்டும். ஏலக்காய்களில் பழுப்பு புள்ளி நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் 0.2% பேவிஸ்டின் 100 லிட்டர் தண்ணீரில் 200 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். 25-30 நாட்கள் இடைவெளியில் சீதோஷ்ண நிலையை பொறுத்தும் ஏலக்காயின் முதிர்ச்சியை பொறுத்தும் அறுவடையை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். உலர் சதவிகிதம் அதிகமாக இருக்க சரியாக முதிர்ச்சி அடைந்த காய்களை மட்டுமே அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த காய்களை தண்ணீரில் நன்றாக அலசி உலர்த்தும் கூடங்களில் உலர்த்த வேண்டும். ஏலக்காய் உலர்த்தும் போது உலர்த்தும் கூடங்களிலிருந்து நீர்த்திவலைகள் ஆவியாவதை தக்க தருணத்தில் விடுவிப்பதும் சரியான வெப்பநிலையை பராமரிப்பதும் ஏலக்காயில் நல்ல பச்சை நிறம் கிடைக்க ஏதுவாக இருக்கும். நன்றாக உலர்த்திய 100% ஈரப்பதம் நீங்க உலர்த்திய ஏலைக்காய்களை சுத்தம் செய்து கருப்பு பாலித்தீனுடன் கூடிய சாக்குகளில் நிரப்பி மரப்பெட்டிகளில் சேமிக்க வேண்டும்.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள்.
2: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி சி சசிகுமார்.
1: நிகழ்ச்சி அமைப்பு

0: రాజ్కుమార్.
1: அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600 கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்கு என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இத்தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடி படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரான்சின் லாப்ளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். சீனாவின் ஆடோஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய

0: தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமாட்டிர் தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தின் நேரம் 8:05. நேர்களைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நேர்களை, இந்த நிகழ்ச்சியில 1970 மற்றும் 80களில் வெளியான தமிழ் திரைப்பட பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்க விருப்ப பாடல்களுடன் நிகழ்ச்சி நினைய நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9344-1001-08. புதிய நேயர்கள் 8300-0019-1018 இந்த எண்ணில் அழைச்சு உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: ஓகே, நிகழ்ச்சியில் நம்முடைய நினையும் முதல் நேயர் கூட பேசலாம். வணக்கம்
4: சார். வணக்கம்.
3: இனிய இரவு வணக்கம். பேர் சொல்லுங்க.
4: சத்தியமங்கலம் தொட்டாம்பலத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேன் சார்.
3: ஓகே, முதல் நேயரா வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு
4: உங்களுக்கு? நன்றி சார். சார், அந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடிங்க, படம் வந்து மனிதரில் இத்தனை இறங்கு. பாட்டு பாத்தீங்கன்னா, மலை தருமோ என் மேகம், யார் கண் பட்டதோ தெரியவில்லை, இன்று வானம் கண்ணீர் சிந்துகிறது. நல்லா பசிக்கிறவங்களுக்கு பிரியாணி கொடுத்த மாதிரி சார் இந்த நிகழ்ச்சி. பழைய ராகங்களை எல்லாம் தேடி பிடிச்சு குடுக்கறீங்க இல்லீங்களா?
3: ஆமா,
4: வயிறு நிறையுது இல்லையா, மனசு நிறையுதுங்க சார். நினைத்தாலே இன்னைக்கு
3: உங்க மனசு நிறைய மாதிரி பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.
4: கொடுங்க சார், கேக்குவோம். சொல்லுங்க சார்.

0: மனிதரை இத்தனை நேரங்களா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது, தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர்கூட வணக்கம்
1: சார். நான் தங்க பதக்கம் பாட்டு கேட்டுங்க. ஹலோ,
0: பேர் சொல்லுங்க.
1: பேர் மனோகரனுங்க, உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி மலை டேமுக்கு பக்கம் இருந்து பேசுறேன்.
0: ஓகே, நினைத்தால இன்னைக்கும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்.
1: தங்க பதக்கம் படத்துல தத்தி செல்லு முத்துக்கண்ணன் சிரிப்பு.
0: ஓகே, ஏன் பிடிக்கும் இந்த பாடல் உங்களுக்கு?
1: ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இதை பாடணுங்க. அப்ப வந்து எனக்கு வயசு 11 வயசுங்க.
0: சரி சரிங்க.
1: அந்த குழந்தைத்தனமா குழந்தைகளை பார்த்து அந்த குழந்தைய கொஞ்சி விளையாடுறத பாக்குறதுக்கு 1000 கண்ணு வேணுங்க. அவ்வளவு அருமையா அந்த பாட்டை செட் பண்ணிருப்பாங்க அந்த படத்தை.
0: உங்க மனசுக்கு பிடிச்ச பாட எல்லா நேயர்களும் சேர்ந்து கேட்கலாம். அழைத்ததுக்கு நன்றிங்க.
1: ரொம்ப நன்றிங்க சார். எல்லாருக்கும் பிடிக்குங்க. நாளைக்கும் கூப்பிடுவோங்க சார். எனக்கு ஒண்ணு
2: How I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky.

0: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். ஓகே, அடுத்த காலர் கூட பேசலாம். வணக்கம்.
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொலிமங்கொண்டம் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்க. என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில?
1: ஒரு அருமையான பாடல், ஏதோ ஒரு வழியில் என்ற பாடல், என்ன தவம் செய்தேன் என்ற படத்திலிருந்து.
0: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.

ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஊட்டி மேரிசில் பகுதியை சேர்ந்த ராஜு அவர் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம் இளையராஜாவின் இசையில்.

0: ஓகே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் என்ன பாடலோட காத்துட்டு இருக்காருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். நினைத்தால் நினைக்கும் நிகழ்ச்சியில் இருந்து திருப்பூர்ல இருந்து மனோஜ் கா சந்திரசேகர்.
0: ஓகே, இனிய இனவு வணக்கம் உங்களுக்கு. எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: ஓகே, பாடல்களா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா?
1: நன்றி.

0: இளையராஜாவின் இசையில் தென்றலை என்னை தொடு திரைப்படத்திலிருந்து பாடல் வடித்தது. தொடர்ந்து பேசலாம் அடுத்த நேயர். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், பேசலுங்க.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் சார்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
1: சார், முதல்ல உங்க ஊட்டி வானொலிக்கு ஒரு பாராட்டுகள் சார்.
0: சொல்லுங்க.
1: ஏன்னா ஒரு நேயர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வரணும் சொல்லிருக்கீங்க, ரொம்ப பாராட்டுகளா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, நேயர்களுக்கும் நன்றி நிலையத்தின் சார்பில்.
1: ஏன்னா நிச்சயமா எல்லா நேயரும் பங்கு பெறலாமல் அதுதான் சந்தோஷம். அதே மாதிரி நேயர்களுக்கு புது நம்பர் வேற கொடுத்துருக்கீங்க, அது ஒன்றும் பாராட்டுகள்.
0: ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
1: எனக்கு வந்து சிவகாமியின் செல்வன் பாடல் வந்து உள்ளம் ரெண்டும்.
0: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

0: இளையராஜாவின் இசவியில் மல்லுவேட்டி மைனர் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. கேட்ட பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க ஊட்டி மார்க்கெட் பகுதியை சேர்ந்த சிவா. ஓகே, நிகழ்ச்சியில் நம்முடன் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலமா இருக்க. யார் எங்கிருந்து?
1: அன்பு அறிவிப்பாளரே, இந்த அழகான இரவு வேளையில் ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன் அனைவருக்கும் வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்து மாலைகளை சூடிக்கொள்கிறோம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
1: அன்பு அறிவிப்பாளரை, சில பாடல்களை முழுமுழுக்க தோன்றும் என்று, சில பாடல்கள் தனதா தனனா என்று சொல்வோம், சில பாடல்கள் என்று சொல்வோம், சில பாடல்கள் விசில் அடிப்போம். அந்த வகையில் என்கிற மாதிரி ஒரு தேவதை இளம் தேவி என்கிற ஒரு அருமையான பாடலை வான்வெளியில் தவற விடுங்கள். அன்பு அறிவிப்பாளரே,
0: உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு இளையராஜாவின் இசையில்.

இளையராஜா ஜென்சி இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து. ஒலித்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. பாம்பே கேசில் சாந்தகுமார், மார்க்கெட் SRK ராமகிருஷ்ணன், மசனகுடி சபாபதி TR பஜார் ஸ்ரீனிவாசன். கேட்ட பாடலுடன் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேரலையில் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகள்.

நேர்களே, ஊட்டிஎஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: டாக்டர் வி ஆர் துரை பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். இந்த எல்நினோ தாக்கத்தை கணக்கிடுறதுல பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் என்ன சார்?
1: நிலப்பகுதியில் வந்து அப்சர்வேட்டரி இருக்கு, எங்களுடைய மெட்டலாஜிக்கல் அப்சர்வேட்டரி, வெப்பநிலை மெசர் பண்ணுவோம். ஆனால் கடலில் போய் நாங்கள் மேனுவலாக மெசர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சேட்டலைட்டை தான் நம்பிடுவோம். சேட்டலைட் வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட், ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த சேட்டலைட் சென்சர்ஸ் அது மூலியமாக வெப்பநிலையை வந்து எடுக்குவோம். அது போக வந்து அந்த இடங்களில் வந்து மிதக்கும் ஃப்ளோட்டிங் அப்சர்வேட்டரி இருக்கு. ஆய்வு கப்பல்கள் அங்கே வந்து பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய பகுதியில் அனுப்பி அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரை வந்து மெசர் பண்ணுவோம். அந்த டெம்பரேச்சரை மெசர் பண்ணி அதனுடைய அடிப்படையில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது போக வந்து இன்னொன்று காற்றினுடைய அழுத்தத்தையும் நாங்கள் வந்து கணக்கிடுவோம். அது ரெண்டு பகுதி, இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பகுதி, அதாவது அது வந்து நார்த் பசிபிக் ஓஷன் சைடில் இருக்குது, டார்வின் ஒரு இடம், இன்னொன்று வந்து தஹிதி அப்படி ஒரு இடம் இருக்குது, அது வந்து ஈஸ்ட் பசிபிக்கில் இருக்குது. அந்த ரெண்டு பகுதியினுடைய காற்றழுத்த வேறுபாடு அதையும் நாங்கள் கணக்கிடுவோம். ஈஸ்ட் பகுதி வந்து பொதுவாக வந்து கூலாக இருக்கிறதுனால வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வெஸ்ட் பகுதி வந்து வார்மாக இருக்கும், வார்மாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ், நார்மல் கண்டிஷனில் வந்து ஈஸ்டில் உள்ள ப்ரெஷர் மைனஸ் வெஸ்ட் ப்ரெஷர் மெசர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரும். ஏன்னா இது வந்து அதிக ப்ரெஷர், இங்கே கம்மியான ப்ரெஷர். ஸோ ஈஸ்ட் மைனஸ் வெஸ்ட் நார்மல் பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கும். அந்த எல்நினோ பீரியடில் வந்து இது வந்து ஆக்சுவலாக வார்ம் ஆகுதுனால ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், இது வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து 21 ஹெக்டோபாஸ்கல் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணி தான் நாங்கள் வந்து இதை வந்து இப்போ எல்நினோ அப்படின்னு சொல்லுவோம். இது கரண்ட். ஃபியூச்சர் வந்து ஆக்சுவலாக இந்த டேட்டாவெல்லாம் மாடல், நியூமெரிக்கல் கிளைமேட் மாடல்னு சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியர், இப்போ நாங்கள் வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுக்கல இல்லையா, வெதர் ஃபோர்காஸ்ட் கிளைமேட் ஃபோர்காஸ்ட்லாம் கொடுக்கும். இது வந்து எப்படின்னா இந்த அட்மாஸ்பியரவே சிமுலேட் பண்ணும். அட்மாஸ்பியர் உள்ள சேஞ்சஸை வந்து இப்போ கண்டிஷன் இப்படி இருக்குன்னா நாளைக்கு என்ன நடக்கும்,
2: ஃபியூச்சர் எப்படி
1: எப்படி இருக்கு, ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இயர் ப்ரிடிக்ஷன். டைனாமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, அந்த ஈக்குவேஷனை ஃபீட் பண்ணி ஒரு ஒரு பேராமீட்டர் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியரில் வந்து காற்று இருக்கு, காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், காற்றில் உள்ள ஈரப்பதம் எப்படி ஆகும் நாளைக்கு, அப்போ காற்றினுடைய ப்ரெஷர் நாளைக்கு எப்படி மாறும், இதெல்லாம் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் மூலமா நாங்கள் வந்து சிமுலேட் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதனுடைய ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்கு வந்து இது அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும், இப்போ எப்படி இருக்குது, இப்போ எல்நினோ இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் 2 மந்த் 3 மந்த் அப்டர் 6 மந்த் இது எல்நினோ இருக்குமா, இல்லை வந்து நியூட்ரல் கண்டிஷன் போகுமா, இல்லை ஃபர்தர் வந்து எல்நினோ வந்து வெரி ஸ்ட்ராங் எல்நினோ மாறுமான்னு கிளைமேட் டைனாமிக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் மாடல் வச்சுருக்கோம், மான்சூன் மிஷன் கிளைமேட் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் இருக்குது, அதை நாங்கள் அதை ரன் பண்ணுவோம். வேர்ல்டு ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு காமன் தான், டேட்டா கிடச்சிட்ருக்கோம், நாங்கள் இங்கேருந்து சிமுலேட் பண்ணிகிட்ருப்போம். அது போக வந்து அந்த அப்சர்வேஷன் பார்ட்டு வந்து ஆக்சுவலி யூஎஸில் வந்து NWS நேஷனல் ரிசர்வ் சர்வீஸ்னு இருக்குது, அவங்களுடைய சென்டர் கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் இந்த இதை மானிட்டர் பண்ணிட்டு மூவிங் கப்பலை அனுப்பி அவங்களுடைய அப்சர்வேஷன் எடுக்குது, சேட்டலைட்டை வச்சு அந்த அப்சர்வேஷன் எடுக்குது, எல்லாமே அவங்க டேட்டாவை அப்சர்வேஷனல் டேட்டா கொடுப்பாங்க. ஒன்ஸ் அப்சர்வேஷன் டேட்டா வந்துச்சுன்னா அந்த சிமுலேஷன் வந்து எல்லாரும் பண்ணலாம், எல்லா நாடும் பண்ணிட்டு இருக்கும். அப்சர்வேஷனல் ஆஸ்பெக்ட் வந்து அந்த CPS கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர் யூஎஸில் இருக்குது, NWS நேஷனல் வெதர் சர்வீஸ் அவங்க பண்ணுவாங்க. இன்னும் ஒன்று வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பியூரோ ஆஃப் மெட்ரோலஜின்னு இருக்குது, அதுவும் எங்களுக்கு மாதிரி மெட் டிபார்ட்மெண்ட், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுடைய மெட் டிபார்ட்மெண்ட் பியூரோ ஆஃப் மெட்ரோலஜி, அவங்களும் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பநிலையை கணிக்கிறதுல ப்ரிடிக்ஷனில் வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்துருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஆக்சுவலாக இப்போ ப்ரிடிக்ஷன் மாடல்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடல் இருக்கும், ஒரு மாடல் ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்ருக்கோம், ஃபைனலாக வந்து அதனுடைய ஆவரேஜ் எடுத்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாடல் சொல்லும் இன்னைக்கு வந்து இயல்பையிலிருந்து 1 டிகிரி சென்டிகிரேட்டுன்னு சொல்லுவாங்க, அடுத்து 2 மாதத்தில் வந்து வெப்பநிலை வந்து 1 டிகிரியாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம் ஒரு மாடல், இன்னொரு மாடல் வந்து 2 டிகிரி கொடுக்கும், இன்னொரு மாடல் வந்து 0.5 கொடுக்கும். பண்ணுவோம்
2: அதாவது நாங்க வந்து கேக்குற அந்த வெதர் ரிப்போர்ட் அப்படின்றது கடினமான வேலைகளுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட் வந்து தயாராகி வருதுன்றது இப்ப நீங்க சொன்னதுல இருந்து புரியுது. ஏற்படுத்துறீங்க இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னீங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து வானிலையை முன்கூட்டியே கணிக்கிறதுல உதவிக்கிறமா இருக்கு சார்? ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல நிறைய முன்னேற்றம் இல்லையா, வானிலை ஆய்வு மையத்துக்கு நிறைய ரேடாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வாங்கப்பட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கு சார்?
1: டெக்னாலஜியா இல்ல
2: டெக்னாலஜி
1: ஆக்சுவலா இப்போ என்னன்னா இப்போ டெக்னாலஜி பார்க்கும்போது நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண போஸ்லாம் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்னுடைய அந்த பவர், நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணதுக்கு வந்து கம்ப்யூட்டர் தேவை, அந்த கம்ப்யூட்டருடைய பவர் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு சிமுலேஷனுக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் மாடலை ரன் பண்ணனா 24 ஹவர் ஃபோர்காஸ்டே வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஈவினிங்ல கிடைக்கும். நீ மார்னிங் சப்மிட் பண்ணுவோம் மாடலு, ஒரு 8:00 மாடல் சப்மிட் பண்ணீங்கன்னா அட்மாஸ்பியர் ஃபுல்லாக சிமுலேட் பண்ணி 24 ஹவர் ப்ரிடிக்ஷன் நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்காஸ்டே

0: வந்து ஈவினிங்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு மார்னிங்லேயே ஃபோர்காஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி இருந்தது, கம்ப்யூட்டிங் பவர் வந்து முன்னாலெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னொன்று வந்து அந்த அட்மாஸ்பியரிக் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து முன்னால் அந்த அளவுக்கு இல்லை. அட்மாஸ்பியரிக் ப்ராசஸ் கம்ப்யூட்டேஷன் இந்த அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா, ஏன்னா முன்னாலெல்லாம் வெதர் ப்ரிடிக்ஷன் மாடல்னா துல்லியத்தன்மை, துல்லியத்தன்மைனா முன்னால் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணும்போது இப்போ இந்தியாவை நம்ம வந்து அப்படியே ஈக்குவலாக டிவைட் பண்ணுவோம். இப்போ நம்ம டைல்ஸ் போடுறது இல்லையா, டைல்ஸ் வந்து ஒரு மீட்டர்லையும் டைல்ஸ் இருக்கு, 10 சென்டிமீட்டர்ல டைல்ஸ் போடலாம், 5 மீட்டர் பை 5 மீட்டர் போடலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக நம்ம இந்தியாவை டிவைட் பண்ணுவோம், ஒரு ஈக்குவலாக டிவைட் பண்ணி அதில் வந்து கம்ப்யூட்டேஷன் நடந்துட்டுருக்கோம். ஸோ முன்னால் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் வந்து கம்ப்யூட்டிங் பவர் கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவை வந்து நம்ம வந்து 500 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டரில் பிரிப்பாங்க. இந்தியாவுக்கு மேலே பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். மீன் பிடிக்கும் போது பெரிய வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ பெரிய வலையில் மீன் பிடிச்சா சின்ன மீன்லாம் வந்து உரிய போயிடும். ஸோ அதே மாதிரி தான் முன்னால் வந்து நாங்கள் வந்து 500 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டரில் வந்து இந்த நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணிட்டு இருந்தோம். வேர்ல்டு ஃபுல்லாக இதான் நடக்கும். ஒரு சில ப்ராசஸ் மட்டும் கேப்சர் ஆகும். இப்ப பெரிய சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு, சைக்ளோனுடைய ரேடியஸ் வந்து 1000 கிலோமீட்டர்ல இருந்து 1500 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கும். ஸோ சைக்ளோன்லாம் கேப்சர் ஆகும், இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம் அதுலாம் கேப்சர் ஆகும். இது மாதிரி இந்த பெரிய சினாப்டிக் ஸ்கேல் வெதர் சிஸ்டம்ல அதுல கேப்சர் ஆகும். அந்த மாடல்ல சின்ன சின்ன இப்போ தண்டர் ஸ்டார்ம் கேப்சர் ஆகிறது உள்ள ஃபில்டர் ஆகி போயிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பெரிய கிரிட் போட்டிருக்கோம், ஏன்னா அப்போ நம்ம கம்ப்யூட்டிங் பவர் இல்லை. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டிங் பவர் அதிகமானதுனால இப்போ எல்லாமே நம்ம 1 கிலோமீட்டர் பை 1 கிலோமீட்டர் கிரீட் சைஸில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது, எதுவும் மிஸ் ஆகாது, ஃபுல் எல்லா சிஸ்டமும் கேப்சர் ஆகிட்டு இருக்கும். இன்னொன்று டேட்டாவும் அதிகமாகுது, ஏன்னா முன்னால் எங்களுக்கு வந்து டேட்டா சோர்ஸ் கம்மி, சேட்டலைட்டு ரேடார் இதெல்லாம் இது அதிகமாயிருக்கு. அதனால வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் அதிகமாயிருக்கு, கம்ப்யூட்டிங் பவர் அதிகமாக இருக்குது. இப்போலாம் வந்து பெட்டாப்ளாப்ஸில் கம்ப்யூட்டிங் பவர் இருந்துட்டு இருக்கு, ஒரு செகண்டுக்கு வந்து 10^15 அதை விட அதிகம். அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து இப்போ பெட்டாப்ளாப்புக்கு அதுக்கு மேலேயும் போகுது கம்ப்யூட்டிங் பவர், அவ்வளவு கால்குலேஷன் ஒரு செகண்ட்ல பண்ணும்.
1: அதனாலதான் இப்ப வந்து ஹவர்லி ரிப்போர்ட்லாம் கூட ஒரு சில சமயத்துல வந்து நாங்க வந்து பாக்குறோம் சார், இந்த புயல்கள் வரக்கூடிய காலங்கள்ல வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனாலதான் இவ்வளவு வந்து நமக்கு கொடுக்க முடியுது.
0: ஆமா, வந்து இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அவர் ரிப்போர்ட் கொடுக்கணும், உங்களுக்கு அதை விட கம்மியான சமயத்துல வந்து அப்சர்வேஷன் கிடைச்சிருக்கணும். ஒன்னு வந்து மேனுவல் அப்சர்வேஷன், அது வந்து லிமிட்டட் தான். இப்போ நீங்க கடல்ல வந்து ஒரு புயலை வந்து மானிட்டர் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடாருடைய அப்சர்வேஷன் எவ்ரி 10 மினிட்ஸ் கிடைக்கும், சேட்டலைட்டுடைய அப்சர்வேஷன் 20-30 மினிட்ஸ் அந்த இன்டர்வெல்ல கிடைச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். இதெல்லாம் டெக்னாலஜி வளருது. இப்போ இஸ்ரோ வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இதை விட கம்மியான டயத்துக்கு வந்து சேட்டலைட் இமேஜை ப்ராசஸ் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ ரேடார் 10 மினிட்ஸ் கொடுத்துக்கிற மாதிரி அவங்களும் நாங்கள் வந்து 5-10 மினிட்ஸ்ல கொடுக்கும் அது மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது டெக்னாலஜி, இந்தியா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டா வந்து இமேஜ் அனுப்பும், அதை குயிக்காக ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் டெக்னாலஜி வளர வளர ஸோ நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். முன்னால் வந்து கிடையாது. ஸோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இன்னொரு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கூட அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் முன்னால் ஏன் யூஸ் பண்ண முடியாது, டேட்டா கம்மியாக இருந்தது. இப்போ டேட்டா இருக்கனால வந்து ஏஐ கூட யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏஐ வந்து வெதர் பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: இப்போ இந்த எல்நினோ காலகட்டத்தில் வந்து புயல்களோட தாக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார், அதனால் ஏற்படக்கூடிய மழை அளவு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் சார்?
0: பொதுவாக ஆக்சுவலாக வந்து எல்நினோ பீரியடில் வந்து புயல் சிவியராக தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஒரு வெதர் சிஸ்டத்தை நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து தடுக்க முடியாது, கணிக்கலாம், அதனுடைய இம்பாக்டை மினிமைஸ் பண்ணலாம். ஒரு சைக்ளோனுக்கு வரப்போகுது தெரிஞ்சுன்னா அது தகுந்தபடி நம்ம வந்து தாழ்வான பகுதியில் இருக்க மக்களை வந்து மேடான பகுதி கொண்டு போகலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இம்பாக்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம், லைஃப் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். அதனுடைய அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ ஒரு சைக்ளோனுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது,
1: எதுவும் பண்ண முடியாது. பட் அதோட இம்பாக்ட் நீங்க சொன்ன மாதிரி இம்பாக்டை வந்து குறைக்கும்.
0: இப்போ முன்னாலெல்லாம் ஆக்சுவலாக வந்து நம்ம சூப்பர் சைக்ளோன் ஒன்று ஒடிசாவில் நடந்தது 1990 1000 கணக்கான பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்மளுடைய டெக்னாலஜி இல்லை, நம்ம ஃபோர்காஸ்ட் கொடுத்து கம்மியாக இருந்தது, நம்ம குடித்த இடம் வந்து மாறி போய் இதாகிருச்சு. ஆனால் இப்போலாம் வந்து அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சைக்ளோனில் அந்த லைஃப் லாஸ் வந்து வெரி மினிமல், ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம அந்த எங்களுடைய டெக்னாலஜினால வந்து நாங்கள் ஏரியா வந்து சொல்லியிருந்தோம் இந்த இடத்துக்கு வரதுன்னா ஓகே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 50 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் உங்களுக்கு வந்து எரர் வரும்.
1: அந்த எரர் வர்றது கூட அந்த கடைசி நேரத்தில் அது காற்றின் திசை வேக மாறுபாடு அந்த மாதிரி காரணமாக.
0: கடலில் வந்து புயல் இருந்ததுன்னா புயலுடைய பாதையை டிசைட் பண்ணுறது வந்து ஒன்று வந்து கடலுடைய வெப்பநிலை. கடலில் வந்து புயல் இருக்கும்போது அந்த வெப்பநிலை எங்கே கம்மியாக இருக்கோ அதை நோக்கி தான் நடக்கும். மெயின் வந்து லோப்பர் சர் ஏரியா, அதை எடுத்து கொண்டு போகிறது வந்து அந்த அப்பர் லெவலில் உள்ள விண்டு ஸ்டீரிங்கர்னு சொல்லுவோம். சப்போஸ் வந்து இப்போது சைக்ளோன் வந்துருக்கு, அதில் வந்து மிடிலில் வந்து காற்றினுடைய விஷயம் எங்கே இருக்கோ அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ காற்று வந்து கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி அடிச்சுன்னா கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கும். இப்போ காற்று வந்து வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி அடிச்சதுன்னா அது வந்து தென்மேற்கு நோக்கி நாகணும். இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நாங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து கடலில் வந்து அப்சர்வேஷன் கிடையாது, எஸ்டிமேஷன் சேட்டலைட்டினுடைய டேட்டா வச்சு எஸ்டிமேட் பண்ணிட்டு இருப்போம். அதில் அந்த எஸ்டிமேஷன் வந்து அப்பப்போ மிஸ் ஆகலாம்.

0: அதை வச்சு அதோடைய நம்ம சி சர்வீஸ் டெம்பரேச்சர் எஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அல்லி ஒரு சில லிமிடேஷன்லாம் இருக்கு, ஏன்னா வந்து இப்போ கிளவுடு அதிகமாக இருக்க நேரத்தில் அந்த சி சர்வீஸ் டெம்பரேச்சரோட எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சம் தப்பாக வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த ட்ராக்னுடைய மிஸ்மேட்ச் ஆகும். நம்ம இந்த இடத்துல ட்ராக் கரெக்டாக இருக்குன்னு இருப்போம், பட் அந்த இடத்துல ட்ராக் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கலாம், இன்னொரு பகுதியில் வந்து கம்மியாக இருக்குன்னு அந்த அந்த நோக்கி போயிட்டு இருக்கும். கடலில் வந்து எல்லாம் ஓப்பன் தான், ஓப்பன் ஏரியா, எங்கேனாலும் போகலாம், 360 டிகிரியில் எங்கேனாலும் போயிட்டு இருக்கலாம், ஆனால் எல்லா டிகிரியும் போகாது.
1: அதுக்கு எந்த பக்கம் ஓகேவோ
0: அந்த பக்கம் அந்த எந்த பக்கம் எப்படி ஓகேன்னா, கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அதிகமாக இருக்கணும், பிரஷர் கம்மியாக இருக்கும், பிரஷர் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா பிரஷர் கம்மியாகும், ஸோ அந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கும். அது போக அந்த காற்றினுடைய திசை, ஸோ ஒரு சைக்ளோன் வந்து இப்போ ஒரு 12 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா, ஸோ மெயின் சென்டர் பகுதியில் எங்கே காற்று அடிக்கும் அந்த பகுதி அப்படி அந்த புஷ் பண்ணிச்சுன்னா அந்த அந்த பகுதியை போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ
1: நீங்க பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்ப பொதுமக்கள் வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது இல்லை சார், ஏன்னா தவறான தகவல்களை அவங்க வந்து நம்ப கூடாது. சரியான தகவல்களை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து இப்ப சமூக வலைதளத்துல அடிக்கடி வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கீங்க, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயம் செய்யலாம் சார் பொதுமக்கள் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தேவையில்லாம பயப்படக்கூடாது.
0: எல்நினோ என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு, அதை அவர்கள் புரிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட். இது வந்து இப்போ சைக்ளோனோ அதாவது புயல் இல்லைன்னா சுனாமி மாதிரி ஒரு சிவியர் வெதர் பினாமினம் கிடையாது, கிளைமேட் பினாமினா அதனுடைய தாக்கம் இருக்கும். இப்போ இந்த சோசியல் மீடியானால மக்கள் வந்து ஆக்சுவலாக எல்நினோ அப்படின்னால எல்லாம் பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க, பயப்பட தேவையில்லை. வடகிழக்கு பருவமழை நேரத்தில் வந்து இயல்பை விட அதிகமான மழை இருக்கும், வெப்பநிலை வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வெப்பநிலை இருந்துட்டு இருக்கோம், அது நம்ம வந்து அது தகுந்தபடி வந்து இப்போ சின்ன குழந்தைகள் வயசானவர்கள் வந்து வெயில் நேரத்தில் வந்து அது மதியம் வெளியே போகாமல் இருக்கணும். ஆமாம், வெளியே போனா கூட அவங்க தண்ணியும் குடிக்கணும்,
1: வெளியே
0: போயிட்டு வரணும். முடிந்த அளவுக்கு இந்த விவசாயம் வேலை பண்ணவங்க அந்த பகல்ல 12 ஒரு 2-3 வரைக்கும் வந்து அந்த வேலையை வந்து தவிர்க்கிறது நல்லது, என் நிழல்ல இருந்துக்கலாம். எனினும் என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எலியினை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, இதனால் மழை மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படலாம், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக விவசாயிகள் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கும் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார், குறிப்பா வந்து இறுதியா நீங்க சொன்னது விவசாயிகளுக்கான ஒரு வானிலை முன்னறிவிப்பு அப்படின்றது வானிலை மையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க, தேவையற்ற அச்சம் வந்து விவசாயிகளோ பொதுமக்களோ கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து வானிலை ஆய்வு மையத்தோட தகவல்களை சரியா வந்து ஃபாலோ பண்ணி மக்கள் வந்து அச்சம் இல்லாம இருப்பாங்கன்னு நம்பலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள், எல்நினோனா என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், தேவையற்ற அச்சங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மேலும் நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, அதன் அடிப்படையில வானிலை ஆய்வு மையம் எவ்வளவு வந்து அட்வான்ஸ்டா வந்து கணிப்புகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, உங்களுடைய பணி எவ்வளவு சிறப்பா இருக்குன்றதையும் சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. வி எல் குமார், வி எல் வி சுதர்ஷன் ஆகியோரின் வயலினிசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். அரங்கிசையில் முதலாவதாக நின்னே கோரி எனத் தொடங்கும் வர்ணம். தச்சூர் சிங்கராச்சாரி இயற்றியது. வசந்தாராகம் ஆதிதாளம்.

அடுத்ததாக கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம் ஆதித்தாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

ஆகியோரின் வயலினத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். அடுத்ததாக என் நேரமும், தேவகாந்தாரி ராகம், ஆதிதாளம், கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது.

அடுத்ததாக சக்கனி ராஜமார்க்கமு, கரகரப்பிரியா ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: அரங்கிசையில் இதுவரை வி எல் குமார், வி எல் வி சுதர்ஷன் ஆகியோரின் வயலின் இசை
1: அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:45, ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்கள் ஒலிக்கிறது.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயது விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி குரல்களில் பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.4 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.2 டிகிரி செல்சியஸ் குறைவு. பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.3 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும்,
1: மயங்கும்
0: லேசான மின்னலுடன் கூடிய இடிமழை
2: தூண்டி
0: அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸும் காணப்படும்.
2: குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். பட்டாம்பூச்சியின் மென்மை தன்மை பாடலிலும் இருக்கிறது.

0: பட்டிமன்றம் பங்கேற்போர் நடுவராக யோகேஷ்குமார், துணையாக அணியில் திலகபதி எஸ் நித்யா, தடையாக அணியில் எஸ் முருகன், எஸ் பவித்ரா ஆகியோர். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ராம்நாத் வெங்கட் பாகவத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய குடும்ப நலத்திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், ராஜஸ்தான் கோட்டைகள் உரை சித்திரம் எழுதியவர் எம் சண்முகம், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 2:15 திரைகானம், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகானம். நாளை 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், உழவர்களுக்கான ஒரு உரையாடல். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம். 8:05, 9:15, 9:30 ஆகிய நேரங்களில் திரைகானம். 8:45 த டிஜிட்டல் ஆப்தகரி ஆங்கில நிகழ்ச்சி, எதிர்கால சுகாதார பாதுகாப்பு குறித்த நேர்காணல் முதல் பகுதி. பங்கு பெறுபவர் ITS மருந்தியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர். மாதுரி தேவி அவர்களின் வீணை இசை, டெல்லி அஞ்சல். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் நிகில் பானர்ஜி அவர்களின் சிதாரிசை கேட்கலாம், மெக்தி ஹசன் அவர்கள் பாட்டு. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை, அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். பிற்பகல் 1:10 ஸ்ரீராமர் ஜனனம் இசைப்பேருரை நிகழ்த்தியவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். 5:00 அரங்கி செய்யில் ரஞ்சனி சந்தர் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi received a warm and enthusiastic welcome upon his arrival in Auckland, marking the start of his historic 2-day visit to New Zealand. This is the first by an Indian Prime Minister in nearly 4 decades. After arriving in Auckland today, Prime Minister Modi was received at the airport by New Zealand Prime Minister Christopher Luxon. The Indian community gathered in large numbers to greet him. The atmosphere was filled with excitement as people waved the Indian tricolour and chanted "Ki ora Modi" to welcome him. Mr. Modi witnessed a vibrant celebration of India's rich cultural heritage during the community welcome in Auckland this evening. During his visit, Prime Minister Narendra Modi and his New Zealand counterpart are expected to discuss ways to further strengthen cooperation in trade, investment, education, technology and people-to-people ties, reflecting the growing partnership between the two countries. Indian High Commissioner to New Zealand, Muan Poi Sayoi, expressed hope that the visit will provide fresh momentum to bilateral ties. She also pointed to the India-New Zealand Free Trade Agreement signed in April this year, saying it would further expand cooperation in trade and commerce, maritime security, people-to-people ties, culture, tourism and counter-terrorism.